தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சபரி ஐயனே நேசாயனும் பாடலை கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது வந்தே மாதரம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 30 திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 4 2026 செப்டம்பர் மாதம் 21 திங்கட்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குறளமுதம்.

0: குறள் எண் 962 அதிகாரம் மானம்.
1: சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுபவர்.
0: புகழோடு பெருமைக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 962 அதிகாரம் மானம்.

புகழோடு பெருமைக்குரிய மானத்தையும் பேணிக்காக்க விரும்புபவர்கள் புகழ் தேடுகிற செயல்பாட்டிலும் தன் குடிப்பெருமைக்கு இழிவு தரும் செயல்களை செய்ய மாட்டார்கள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவிக்க அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6 மணி 2 நிமிடம், தொடர்வது
2: பக்தி நேரம்.

நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரவிருப்பது கணபதி காணும் என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

கணபதி காணும் போதும் என்ற பாடலை ஞானமணி பி பி வெங்கட் அவர்களின் குரலில் கேட்டு வர நேரம் 6:08 நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பு தோழி பவானி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சிவன் பாடல், நட்ராஜா என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

கேஜே ஏசுதாஸ் அவர்களின் குரலில் சிவனை நினையாத என்ற பாடலை கேட்டு வர நேரம் 6:21. நேயர்கள் இணைந்திருப்பது பக்தி நேயரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கண்பாரம்மா என்ற பாடல். எல்லார் ஈஸ்வரி அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

மகாநதி சோபனா அவர்களின் குரலில் செங்கமலம் என்ற பாடலை கேட்டு வர நேரம் 6:31. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கே.ஜே.ஏசுதாஸ் அவர்களின் குரலில் அலைமேவும் திருச்செந்தூரா என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

0: இங்க எல்லாமே சமதோலு.
1: நேரம் 6:36 நேயர்கள் இணைந்திருப்பது
2: பக்தி நேரம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் காரணநாதா என்ற பாடல், எஸ் அன்வர் அலி பாதுஷ் அவர்களின் குரலில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் இந்த காலத்திலும் என்ற கிறிஸ்தவ பாடல். வி நட்ராஜா அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் முருகனை கூப்பிட்டு என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

நேரம் 6:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் அமைதியை தருவதில் என்ற பாடல். வித்யா அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். எழுத நமது FM 101.4.

அமைதியை தருவதில் என்ற பாடலை வித்யா அவர்களின் குரலில் கேட்டு வர நேரம் 6:54. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியின் தொகுப்பில் உங்களுடன் இணைந்தது உங்கள் அன்பு தோழி பவானி. அடுத்த நிகழ்ச்சியாக 7:02 மீண்டும் சந்திப்போம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள ஜெயராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். எண்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு ஒரு பொன்மொழி உண்டு. இந்த உடலை பேணி பாதுகாக்க எந்த நோய் நொடியும் அண்டக்கூடாது. நோய் நொடி தாக்கக்கூடாதுன்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும். அதற்கு உணவு, விளையாட்டு, உடற்பயிற்சி உட்பட பலவிதமான நடைமுறைகளை கடைபிடிக்கணும். உடலுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்காத போது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது. போதிய அளவு உணவு உட்கொள்ளாவிட்டாலும் ஊட்டச்சத்தின்மை ஏற்படும். அதே போல உடலுக்கு தேவையானதை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைத்தால் வளர்ச்சி குறைபாடு, செரிமானமின்மை, கண்ணில் கோளாறு, நீரிழிவு நோய், இருதய நோய் போன்றவை உண்டாகும். ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டோடு இருக்க வாழ்வியல் முறை, சூழல், பொருளாதாரம் போன்ற காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இவை மட்டுமா? உட்கொள்ளும் உணவு, செரிமான கோளாறுகள், மன அழுத்தம், மதுவிற்கு அடிமையாகுதல் போன்ற சில காரணங்களாலும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். ஜெயராஜன் ஐயா, நமது பழந்தமிழரின் பழக்க வழக்கம், பண்பாட்டு முறைகள் கூட சில காரண காரியத்தோடு உருவாக்கப்பட்டது தான். இதற்கு ஒரு உதாரணம் தாம்பூலம் தரிப்பது. வாழ்க்கையை நெறிப்படுத்தும் தத்துவ முறைகள் மட்டுமல்லாது உடலை வளப்படுத்தும் நல்ல காரியங்கள் கூட அதில் அடங்கியிருக்கு. தாம்பூலம் என்பது வெத்தலை பாக்கு போடுறது தான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூனையும் சரியான விகிதத்தில் கலந்து சுவைக்கும் போது அந்த சுவை உடலையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்யும். அதே நேரத்தில் இதயத்தையும் வலுப்படுத்தும். மனித உடலுக்கு நோய் ஏன் வருது என்ற காரணத்தை சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் என்ன சொல்லுதுன்னா, உடம்பில் உள்ள வாதம், பித்தம், கபம் போன்றவை சரியான விகிதத்தில் இல்லாமல் கூடும்போதோ குறையும்போதோ நோய் வருகிறது. இவை மூன்றும் சரியான கோணத்தில் உடம்பில் அமைந்துவிட்டால் நோய் வராது என்பதை விட நோயை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடம்புக்கு கிடைச்சிடுது. வாதம், பித்தம், கபம் இம்மூன்றையும் சரியானபடி வைக்க தாம்பூலம் உதவி செய்து. பாக்கிலிருந்து கிடைக்கும் துவர்ப்பு பித்தத்தை கட்டுக்குள் வைக்கக்கூடியது. சுண்ணாம்பில் உள்ள காரம் வாதத்தை போக்க வல்லது. வெத்திலையில் உள்ள உறைப்பு கபத்தை நீக்கிவிடும். ஆக வெத்தலை பாக்கு போடும் ஒரு பழக்கத்தால் உடம்பில் உள்ள மூன்று தோஷங்களையும் முறைப்படுத்தும் நிலை உண்டாகுது. தாம்பூலத்தோடு சிலர் ஏலம், கிராம்பு, ஜாதிபத்திரி போன்றவற்றையும் சேர்த்து போடுவாங்க. இவை வாயில் உள்ள கிருமிகளை மட்டுப்படுத்தும், ஜீரண சக்தியையும் அதிகரிக்க செய்யும். ஜெயராஜன் ஐயா, நம் ஆட்கள் வெத்தலை பாக்கு சுண்ணாம்போடு புகையிலையையும் சேர்த்துல போடுறாங்க. எதை சேர்க்கக்கூடாதோ அதை சேர்க்குறாங்க. புகையிலை நமக்கு பகைதானே, வேண்டாததை தான் முதல்ல சேர்க்குறோம். ஏன் சிலர் இப்போது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை விட்டுட்டாங்க, வெறும் புகையிலையை மட்டும் வாயில் வச்சு அடக்கிறாங்க. புகையிலை தூள் வந்துடுச்சு, அது கூட உதட்டோரம் வச்சு அடக்கிறாங்க. ஒரு காலத்தில் விவசாயிகள் வெறும் இயற்கை உரத்தை மட்டும் போட்டு பயிர் சாகுபடி செஞ்சாங்க. அப்புறம் கனிம உரம் சேர்க்கணும்னு ரெண்டையும் சேர்த்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இயற்கை உரத்தை விட்டுட்டு கெட்டியாக ரசாயனத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம இளவட்டங்கள் புகையிலையை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை விட்டுட்டாங்க. தாம்பூலத்தில் அந்த காலத்தில் புகையிலை கிடையாது. சுண்ணாம்பு கால்சியம் உடம்புல சேர்ந்ததுன்னா எலும்புக்கு பலம். தாம்பூலம் போடுறதுக்கு கூட ஒரு முறைவரை இருக்குது. நமது முன்னோர்கள் எல்லாத்துக்கும் வழிவகை செய்து வச்சிருக்காங்க. நல்லவற்றை தெரிந்து புரிந்து முறையாக கடைபிடிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

அனைவருக்கும் சூப்பர் டூப்பர் மார்னிங் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பிரைட் மார்னிங்குள்ளே வந்தாச்சு. அப்படியே இந்த நாள் மண்டே அதுவுமா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு மங்களகரமாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ எஸ் இன்றைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே சூப்பரான ஒரு க்வெஸ்சனோட சில சில டிப்ஸுகளோட ஓடி ஓடி ஓடி ஓடி வந்துட்டேன் உங்கள் பவானி. எஸ் நிகழ்ச்சியில் நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். என்னது? எஸ் அதே தாங்க, நம்ம எப்பவுமே வந்து பாடலை கேட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம க்வெஸ்சனுக்குள்ளெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் நிகழ்ச்சியில் முதலாவதாக உங்களுக்காக வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருடைய நீ மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு நாளைக்குள் என்ற பாடல். கார்த்திக் மற்றும் ரீட்டா குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜே இசையமைப்பில். எஸ் ஒரு நாளைக்குள்ள எவ்வளோ கனவுகள், எவ்வளோ விதமான காரியங்கள் நமக்குள்ளே வந்துட்டு போகுது. ஸோ அதெல்லாத்தையும் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இப்போ நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே அப்படியே கட கடகடகட்டு ரெடி ஆகிட்டே இந்த பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே நீங்கள் ரெடி ஆகுங்க. ஸோ தொடர்ந்து கேட்டு மாதிரி நமது எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.

வெல்கம் பேக் மக்களே. ஏ சூப்பரான ஒரு சாங் கேட்டு வந்தாச்சு. நேரம் 7:08 ஆயாச்சு. எஸ் இன்றைக்கான நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் என்ன கேள்வி பவானி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டு ஆர்வாரமாக காத்து கொண்டிருக்கும் என் உயிர அன்பு தோழர்களே, தோழிகளே, உங்களுக்காகவே இதோ கேள்விக்கான நேரம் போயிடலாம். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவுக்காக 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து கேட்டிருக்கோம். நம்ம கேள்வி வந்து நம்மளுடைய எஃபி பக்கத்துலேயுமே, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அங்கேயுமே வந்து நம்ம இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுடைய அழகான பதில்களை வந்து இங்கே எல்லாமே வந்து பதிவிடுங்க. அண்ட் எஸ், இன்றைக்கி யாரெல்லாம் நமக்கு வந்து பதில்கள்லாம் தராங்க, என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ ஆர்வமாக காத்திருக்கவங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்போவுமே வந்து அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி தாங்க சொல்லுவோம் அப்படின்றப்போல் நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்

அவ்வளோதான் நாங்கள் வந்து வெளிப்படுத்துவோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த கேள்விக்கான பதில்களை எவ்வளவு அழகாக வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது, அதுவும் இந்த பாட்டை வந்து கேட்டு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் என் மைண்டில் ஒரு கனவு, ஐ மீன் சில விஷயங்கள் வந்து தோன்றப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனிதர்களுடைய இயல்பாகவே மனிதர்கள் யோசிக்கக்கூடிய காரியங்கள் ஒரு நாளைக்கு 10,000 அதுக்கும் மேற்கொண்ட யோசனைகள் தான் வந்து நம்ம மனிதர்கள் வந்து யோசிக்கிறாங்களாம். அவ்வளோ தாட்ஸ் நம்மளுடைய மனதில் வந்து அப்படியே அலை மோதுது. இந்த மாதிரியான அலைமோதுகிற இந்த தாட்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன ஆரம்பிச்சிடறோம்னா, நெகட்டிவ், அதாவது இங்கே ஆரம்பிச்சிருப்போம், ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு குட்டியாக ஏதோ ஒரு நினைவை ஆரம்பிச்சிருப்போம், அது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நினைவுக்கு வந்து அப்படியே கடந்து கடந்து கடந்து கடந்து எல்லாத்தையுமே பல வருஷங்களையும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் கொண்டு வந்து காட்டுற அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அந்த நினைவுகளில் நிறைய நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாகவே நம்மளை வந்து டிஸ்கிரைப்

அந்த மாதிரி நம்ம வந்து நினைவுக்கு வந்து அப்படியே கடந்து கடந்து கடந்து கடந்து எல்லாத்தையுமே பல வருஷங்களையும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஒரு நிமிஷத்தில் கொண்டு வந்து காட்டுற அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அந்த நினைவுகளில் நிறைய நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாகவே நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற வகையில் இல்லை ஏதோ நமக்கு நடந்த சம்பவங்கள் சில விஷயங்களை வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது அப்படியே நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக போயிட்டுருக்கிற அந்த ஃப்ளோவில் அப்படியே புஸ்ஸுன்னு காற்று இறக்கி விட்டார் போல் அப்படியே வந்து இறங்கிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளுடைய நினைவுகள் தான். நம்ம எப்படி அந்த காரியங்களை அணுகிறோம், எப்படி வந்து அந்த நினைவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நிறைய விஷயங்கள் அப்படி தான் வந்து வந்து போகும். மேலே வந்து நிறைய பறவைகள் வந்து கடந்து போகிறார் போல் எல்லாமே வந்து கடந்து தான் போகும். ஆனால் அந்த வகையில் எது நமக்கு தேவையானதோ அதை மட்டும் நம்ம எடுத்து வந்து அதை சிந்திச்சு அதை செயல்படுத்தணுன்னாக்கா நமக்கு வந்து நேரம் ரொம்ப முக்கியம் பாசே அப்படின்றார் போல் நம்மளுடைய காலத்தை வந்து நல்லா அழகாக பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்காக அதை வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவான அவசரம் வந்து மாற்றலாம். அதை விட அதை விட்டுட்டு நம்ம வந்து பழசு ஏற்கனவே நடந்த பழைய காரியங்கள் பழைய கசப்புகள் அதையே நம்ம நினச்சி நினச்சி நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அழகாக இது மாதிரி யோசிப்போம் நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமாக அது அப்படியே அப்படியே ப்ரொடக்டிவ் ஆகி பெரிய விஷயமாக மாறி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல செயல்களாக மாறும். ஸோ அதனால் நல்ல யோசனைகளை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அருள் திரைப்படத்திலிருந்து பத்து வீரல் என்ற பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட சிம்பிள் வந்துட்டே இருக்குது. கேட்டு மறந்துருங்கள், அப்படியே நமக்கான கேள்விக்கான பதிலையும் அப்படியே போட்டு விடுங்கள் என்று சொல்லிட்டு உங்களிடத்துல நான் அப்படி கேட்டுக்கிறேன். ஸோ எஸ் கேட்டு மறந்துருங்கள். இது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சம்மதுல.

17:17 ஆயாச்சு. எஸ் நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். எஸ் இன்றைக்கு நம்ம கேட்ட கேள்விக்காக அழகாக பதில்கள் வந்து நம்ம மக்கள்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களுமே வந்து நம்ம கேள்விக்கான பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற எஃபி பக்கத்தில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ எஸ் யார் யார் என்னென்ன பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வாழ்த்துக்கள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க சகோதரி பவானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். சகோதரி பவானி, நானே எனக்கான மரியாதையை கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ் நம்ம வந்து ஃபன்னெல்லாம் அப்பார்ட், ஸோ அதை தாண்டி நம்ம வந்து என்ன கேள்வி கேட்டுன்ற மறுபடியும் சொல்லிடலாம். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தோம். அதுக்காக நம்ம மக்களாமே ரொம்ப அழகாக வந்து பதில்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. யாரெல்லாம் எங்கேருந்து தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த வகையில் ஃபஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம வந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்கள் வந்து வணக்கம் சென்னை ஆங்கர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சபரி மனோஜ் அவர்களுமே வந்து இந்தியாவுக்காக வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதில்களையுமே வந்து பதிவிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து புருஷவாக்கம் ரீஜா மனோகரன் அவர்களுமே வந்து சகோதரி தாங்கள் வழங்கும் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேன் அமுதமாகவும் இனிக்க செய்கிறது. 10 விரல் எனக்கு பாடல் சிறப்பு. வாழ்த்துக்கள் சகோதரி ஆர்ஜி பவானி அவர்களுக்கு. வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜா மனோகரன் சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. நன்றிகள். அதே போன்றே ராஜ மாணிக்கம் கோபி அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து அழகாக கேள்வியோடு கூட பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ராமானுஜம் ராமா அவர்களுமே வந்து தங்களுடைய கேள்விக்கான பதில்களை கேள்வியோடவே கூட தெரிவித்து வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோதரி பவானி பாலகிருஷ்ணன் அவர்களுக்குமே வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சுதா கனி அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம் சகோதரி நாகர்கோயிலிருந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூபாலன் பாலா அவர்களுமே வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எமோஜி கை கூப்பி வணக்கம் சொல்கிறாங்க. நன்றி ஐயா. அடுத்து அதனைத் தொடர்ந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ் அதனைத் தொடர்ந்து பூபாலன் கண்ணம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இடத்தினுடைய பேரையுமே போட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கமலாவர்தன் அவர்களுமே வந்து வணக்கம் சென்னை அந்த நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதிலையும் கொடுத்துருக்காங்க. அதே போன்று புருஷவாக்கம் ரீஜா மனோகரனுமே வந்து தங்களுடைய பதில்களை வந்து தெரிவித்து வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்களுமே அவங்க வந்து வணக்கம் தெரிவித்து தங்களுடைய பதிலை அழகாக தெரிவிச்சிருக்காங்க. தேனி ஹரிராம் அவர்களுமே வந்து கேள்வி அழகாக எழுதி அதற்கு கீழே தங்களுடைய பதிலையுமே வந்து பதிவிட்டிருக்காங்க. வீரதுரை அவர்களுமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே தெரிவிச்சிருக்காங்க. வி மோகன் அவர்களுமே வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயர்களுக்கும் உங்களுடன் சேர்ந்து நானும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி மோகன் அவர்களுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அரிமணி வி வர்மா அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை அழகாக தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவர்களுமே காலை வணக்கம் சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. பத்மசவுந்தரராஜன்

வணக்கம், இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி பவானி அவர்களுக்கு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே தெரிவிச்சிருக்காங்க. வி மோகன் அவர்கள் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. வீரசுந்தரி அவர்களுமே அதனைத் தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களுமே இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் அவர்களுமே பதிலை தெரிவித்து அவங்களே கரெக்டான பதில் சொல்லிட்டோம், கிளாப் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், அதை தொடர்ந்து பூபாலன் பள்ளப்பாளையம் அவர்களுமே வந்து எஸ் எனக்காக வந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எமோஜிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ், இது போன்ற பலருமே வந்து தொடர்ந்து பதில் தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற எஃப்பி பக்கத்துலேயுமே வந்து நீங்கள் பதிவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் நியூ திரைப்படத்திலிருந்து தொட்டால் பூ மலரும் என்ற பாடல் தான். ஹரிஹரன் மற்றும் வாலிபர்கள் ஏ ராமன் சேப்பில் வந்துட்டு இருக்க கேட்டு மறந்துருங்க. இதயம் நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நேரம் 7:27 ஆயாச்சு. எஸ் சூப்பரான ஒரு சாங் நம்ம வந்து கேட்டாச்சு. ஸோ எஸ் இப்போ நம்ம வந்து கேட்ட கேள்விக்கான பதில்கள் வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ரமா அவர்கள் இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதிலை வந்து தெரிவித்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நந்து ஜெயா அவர்களுமே திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து புருஷவாக்கம் ரீஜா மனோகரன் அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி வணக்கம், சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆஜி பவானி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதில்களையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ் பலருமே பல தங்களுடைய பதில்களை வந்து அழகாக கொடுத்துட்டே வராங்க. ஸோ அதன் வகையில் அடுத்ததாக சண்முகவேல், வெரி குட் மார்னிங் பவானி, டுடே மை ஃபர்ஸ்ட் ஆன்சரிங் டு யோர் எஃப்எம், ஐ எம் வெரி ஹாப்பி டு ஆன்சரிங் திஸ் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே கொடுத்துருக்காங்க. நாங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதனைத் தொடர்ந்து ரங்கராஜன் அவர்களுமே தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள், அனைத்து மறுமை தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போர்த்தி அதனைத் தொடர்ந்து மந்திரமூர்த்தி அவர்களுமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. நன்றிகள் நன்றிகள், நாங்கள் போடுற பாடல்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறாங்க, நன்றிகள். அதனைத் தொடர்ந்து முருகேசன் அவர்களுமே வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது போன்று இன்னுமே பலருமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த தொடரில் மேலப்பீடு தயாளன் அவர்களுமே இளவேனில் வாலர் என்று தங்களுடைய பதில்களையுமே வந்து பலருமே கொடுத்துட்டு வராங்க. அதன் வகையில் தேனி அரிராம் அவர்களுமே வந்து வணக்கம் சென்னை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் அவர்களுமே தங்களுடைய பதிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்று பலருமே தங்களுடைய பதிலை கொடுத்துட்ருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒரு குட்டி ஆட்க்கு நம்ம போயிட்டு அதனைத் தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம்.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால். ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார்.

0: நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு, நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை, இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியாரை பார்த்தான். சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழைப்பாருனார். யோசித்து பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார். ஆண்டவரே, உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்னான். பாதிரியார் நிமிந்து பார்த்தார். நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியாரை அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம்தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துலலாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கத்துவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும்.
1: முகத்தில் பருவா சைபாம் சொரியா சிலங்கம் சைபாம்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

வெல்கம் பேக் மக்களே. சூப்பரான தகவலோட நம்ம வந்து அப்படியே வந்தாச்சு. ஸோ எஸ், நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நம்ம கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் அநேகர் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இங்கிருந்தெல்லாம் பதில்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அந்த வகையில் நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களுமே வந்து தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைபுரத்திலிருந்து கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அன்புராணி அவர்களுமே குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்களுமே வந்து அன்பு சகோதரி பவானிக்கு இனிய காலை வணக்கம், நலமா அப்படின்னு சொல்லி என்னைக்கிட்ட நலம் விசாரிச்சதுக்காக நன்றி, நலமா இருக்கும், நீங்களும் நலமா இருப்பீங்க நம்புறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வீர சுந்தரி அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை அழகாக கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஜீவா அவர்களுமே வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தங்களுடைய பதில்களையுமே தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக

பிரகாஷ் அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பேடு தயாளானவர்களுமே இனிய காலை வணக்கம் சொல்லி வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. செய்யார் சந்திரசேகர் அவர்களுமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்களுமே இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பால ஜெயச்சந்தர் அவர்களுமே அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே தெரிவிச்சிருக்காங்க. பிரமிளா தமிழ் செல்வன் அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. புண்ணியம்மன்மேடு வன்னை கணேசன் அவர்களுமே அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அதனைத் தொடர்ந்து பிரபு வீரா அவர்களுமே ராஜபாளையத்திலிருந்து இனிய காலை வணக்கம் அவங்களுமே தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்களுமே இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ், இது போன்ற பலருமே தங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களையுமே வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நம்ம இப்படியே தொடர்ந்து பார்ப்போம். அந்த வகையில் மேலும் நிறைய பேர் வந்து நமக்கான பதில்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்களுமே நம்மளுடைய எஃபி பக்கத்தில் உங்களுடைய பதிலை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னியன் திரைப்படத்தில் இருந்து ஓசுகு மாறி அந்த பாடல் தான் வந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் அருணி குரலில் ஹாரிஸ் ஜெயராஜருடைய இசையமைப்பில் உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு ஓசுகுமாரி என்ற பாடல். கேட்டு மறந்துருங்கள். இது நமது எஃப்எம் 2.1.4 எல்லாமே செம்பதுலு.

நேரம் 7:43 ஆச்சு. எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்வி, 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கு அநேகர் பதில் சொல்லியிருந்தாங்க. அதன் வகையில் புருஷவாக்கம் ரீஜா மனோகரன் அவர்களுமே தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலம் பல அரிய செயலை அறிந்து கொள்ள முடிந்தது, சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது, வாழ்த்துக்கள் சகோதரி ஆர்ஜே பவானி அவர்களுக்கு, வாழ்த்தும் நெஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மாலினி தேவி அருணாச்சலம் அவர்களுமே வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. வணக்கமா. பத்மா சவுந்தரராஜன் அவர்களுமே தொட்டால் பூமலரும் பாடல் அருமை, இன்று ஒரு தகவல் தொண்டு செய்வது எத்தனை உயர்ந்தது அருமை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சோமசுந்தர பிரபு அவர்களுமே சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. தேனிய அரிராம் அவர்களுமே வாழ்த்துக்கள் ஆர்ஜே சகோதரி, நன்றிகள் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து குணாலன் அண்ணாமலை அவர்களுமே பதில் தெரிவிச்சிருக்காங்க. நெல்லை பாரதி அவர்களுமே அன்பான காலை வணக்கம் நன்றியா. அதனைத் தொடர்ந்து கண்ணன் அவர்களுமே என் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய திங்கள் காலை வணக்கம் சொல்லி தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. நரேஷ்குமார் அவர்களுமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து எம் சங்கர் அவர்களுமே பவானி மேடம் இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு, வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தங்களுடைய பதில்களையுமே. அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர்களுமே தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து. அடுத்து நரேஷ்குமார் வைஷ் அவர்களுமே ஹாய் குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஹாய் டு ஆர்ஜி பவானி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையுமே அழகாக தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஹரிஹரன் அவர்களுமே தங்களுடைய பதிலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ் இது போன்று பலருமே நம்மளுடைய கேள்விக்கான பதில்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதன் வகையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை வந்து கேட்டு வந்தால் இனிமேல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற வேலையில் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து 10 குள்ளே நம்பர் 1 சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு KK மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் வைரமுத்து வரிகளில் பராஜ் பாஜி இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மனிதர்கள் இது நம்ம FM 101.4 எல்லாமே சம்மதூலர்.

நேரம் 7:51. ஸோ எஸ், 10:00 நம்பர் ஒன்று சொல்லு, 10:00 நம்பர் ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது 7:51 அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லிக்கிறேன். எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா எனக்கு. ஸோ எஸ் நம்ம வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் வந்து இணைந்திருக்கோம். நம்மளுடைய மக்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து தங்களுடைய பதில்களை அவ்வளோ அழகாக கொடுத்துட்டே வந்துட்ருக்காங்க. அதன் வகையில் நம்ம வந்து என் சின்னராஜி அவர்களுமே வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வெங்கடேஷ் அவர்களுமே வந்து தங்களுடைய பதிலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ், ராமேஸ்வரம் ராகேஷ் அவர்களுமே வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பதிலையெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எஸ், நம்ம கேட்ட கேள்வி மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். அதாவது 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவுக்காக 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பதிலை வந்து சொல்றதுக்கான நேரம் வந்தாயிடுத்து. எஸ் என்ன பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொன்னது போலவே இளவெனில் வாலறிவன் அவங்க தான் வந்து நமக்கான இந்த 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான இவங்க 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் 252.4 புள்ளிகள் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதே போட்டியில் அவர் டீம் ஈவெண்ட்லுமே வெள்ளிப்பதக்கம் வென்று ஒரே நாளில் 2 வெள்ளிப்பதக்கம் வென்ற ஒரு சாதனையாளராகவே நமக்கு முன்பாக அவங்க இருக்காங்க. ஸோ எஸ் இப்படி பண்ணுற மிகப்பெரிய ஒரு சாதனையெல்லாம் படைக்கிற நம்மளுடைய மக்களுக்கு நம்ம வந்து நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு பாடல் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் பவானி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஒரு இன்ஃபர்மேஷனோட நிறுத்திட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது என் காதில் வந்து கேட்கிறது. ஸோ எஸ் அதன் வகையில் முக்கியமாக நம்ம வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, எப்போவுமே நமக்கு வந்து நினைப்பூட்டுதல் வந்து ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில் நம்ம எப்போவுமே சொல்கிற விஷயம் இதுதான், நீங்கள் வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து தயவுசெய்து மதித்து அதற்கு கொஞ்சம் நம்ம வந்து மதித்து கொஞ்சம் பொறுமையோடு நம்ம வந்து செல்வது ரொம்பவே சால சிறந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அநேக இழப்புகள் மற்றும் அநேக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய ஜோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாலை விபத்துகள் தான் வந்து நிறைய நடக்குது. அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இளம் வாலிபர்கள்லாம் வந்து வேகத்தில் ஓகே 8 மணி காலேஜா இருங்க 7:53 நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எழுந்து பல்வாக்கி கிளம்பி அப்படி ஒரு வேகத்தில் வந்து கிளம்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையாக கொஞ்சம் முன்பாகவே வந்து பிளான் பண்ணி பண்ணாக்கா, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி அதற்கான நேரம் எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம வந்து மைண்ட்லேயே போட்டு கொஞ்சம் அதற்கு முன்பாகவே நம்ம வந்து செயல்பட்டு கிளம்பினா இந்த அவசரம் கடைசி நிமிஷ தாமதம் இல்லை பதப்பதப்பு அது வந்து இல்லாமல் நம்ம வந்து பொறுமையாக போகலாம். அதே போன்று நம்மளுடைய அந்த ரெட் சிக்னல்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மதித்து செயல்பட்டால் இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது எங்கேருந்து திடீர்னு வண்டி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத நேரத்தில் வண்டி வந்து நமக்கு அப்படியே ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கலாம் இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில சில காரியங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான், அதை நம்ம வந்து ஒழுங்காக சரியாக பயன்படுத்தி நம்ம செய்யும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமலும் இருப்போம். அதே சமயத்தில் யாருடைய இடையூறுகளும் நமக்குமே வந்து சேராது. நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உலகமே வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சந்தோஷமாக வாழறது தான் இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கான ஒரு நல்ல பயன்பாட்டிற்காக தான் நம்ம வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுவோமே எல்லாமே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது தம் திரைப்படத்திலிருந்து சாணக்கியா சாணக்கியா என்ற பாடல் தான். சாதனா சர்கம் குரலில் கலைக்குமார், வரிகளில் தேவாய் சேம்பிள் வந்துட்டே இருக்கு. இதோட நானுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்ததான் 8 மணிக்கு மீண்டும் உங்க கூட வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சம்மதூலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவர

தங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவிக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறை கூறியுள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறையின் சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரஷ்யா ரெயின்போ. எஸ், ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் முதலாவதாக நமக்காக வரவிருக்கும் பாடல் 3BHK திரைப்படத்திலிருந்து கனவெல்லாம் என்ற பாடல் தான். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4. எல்லாமே சமதுல.

எட்டு மணி ஏழு நிமிஷம் ஆயாச்சு. எஸ், நம்ம 3BHK திரைப்படத்துலேருந்து ரொம்பவே அழகான ஒரு பாடல் வந்து நம்ம கேட்டாச்சு, கனவெல்லாம் அப்படியே பலிக்கும் நமக்கு அப்படின்றார் போல. ஸோ எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் அங்கம்மா என்ற திரைப்படத்திலிருந்து செண்டி பூவே என்ற பாடல் தான். KS சித்ரா அவர்கள் குரலில் முத்தமிழ் வரிகளில் உங்களுக்காக வந்துட்டு இருக்க, கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM 101.4.

8:12 ஆயாச்சு. ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஹே நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே சொல்லிக்குவேன். பட் இருந்தாலுமே ஹே நீ ரொம்ப அழகாக இருக்க என்ற திரைப்படத்திலிருந்து காதல் வந்துச்சோ என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் குரலில், தாமரை வரிகளில் ராகவ் ராஜா இசையமைப்பில். ஸோ எஸ் எப்போவுமே நீங்களே உங்களை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு பாசிட்டிவாகவும் பேசிக்கோங்க. ஆனாலுமே இது ஒரு ஃபன் ஃபுல்லாலுமே இந்த பாடலையுமே கேட்டு மகிழ்ந்துருங்க, தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்துருங்க. இது நமது எஃப்எம் 101.4 எல்லாமே செம்மதுள்ள

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ. உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

திரைப்படத்தில் இருந்து சாபு த்ரீ போட்டு என்ற பாடலை கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம், ஹரிணி மற்றும் பேபி விஷாலி குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள ஸ்ரீகாந்த் தேவாய் சேம்பிள கேட்டு வர நேரம் 8:25. எஸ், இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து முக்கியமாக இந்த நாளுடைய ரொம்ப ஸ்பெஷலான சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது வகையில் என்ன நம்ம இன்றைக்கு

அதுக்கு செப்டம்பர் 21 என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே தான் வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது உலக அல்சைமர் தினம்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்சைமர் அப்படின்றது வந்து நினைவாற்றலை மட்டும் பாதிக்கும் ஒரு பிரச்சனை என்று பலரும் நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு வகையான டிமென்ஷியா. நினைவாற்றலுடன் சேர்ந்து சிந்திக்கும் ஒரு திறன் தாங்க அன்றாட செயல்களை செய்வது போன்ற பல விஷயங்களையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில இது வந்து கொண்டு போகுது. ஸோ இந்த நாளை 1994 செப்டம்பர் 21 முதல் அல்சைமர்ஸ் டிசீஸ் இன்டர்நேஷனல் ADI அமைப்பு அறிமுகப்படுத்தியது. பின்னர் உலகம் முழுவதுமே அல்சைமர்ஸ் மற்றும் டிமென்ஷியா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான முக்கிய நாளாக இதை வந்து கடைபிடிச்சிட்டே வராங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம அவங்கள புரிந்து கொள்றதுக்கு ரொம்பவே பெரிதும் உதவிகரமாக இருக்குது. அதே போன்று நமக்குமே மக்களுக்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்த நாள் மிகவும் முக்கியமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுப்ரணவ சாங் தான் கேட்க போகிறோம். அதன் வகையில் 12B திரைப்படத்தில் இருந்து தான் அடுத்ததான பாடல் கேட்க போகிறோம். ஜோதி நிரஞ்சவா என்ற பாடல் தான். ஃபெபி மணி அவர்கள் குரல்ல வைரமுத்து வரிகளில் ஹாரி சேரஜ் சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கிறது நமது FM 101.4 எல்லாமே சமதூர்.

நேரம் 8:31 ஆயாச்சு. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து யார் இந்த பெண் தான் என்ற பாடல் தான். ஹரிச்சரன் குரல்ல நான் முத்துக்குமார் வரிகளை கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே செம்மதுல.

நேரம் 8:37 ஆயாச்சு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்றைக்கு வெறும் நம்ம அல்சைமர் டே மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் இன்னொரு டேவையுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ். அதையுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உலகம் முழுவதுமே அமைதி மற்றும் வன்முறையற்ற சூழலை வலியுறுத்துவதற்காக இந்த நாள் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். 1981 ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினமாக அறிவித்தது. பின்னர் 2001 இந்த நாளை ஆண்டுதோறும் உலகளாவிய போர் நிறுத்தம் மற்றும் வன்முறையற்ற நாளாக கடைபிடிக்க ஐநா ஒருமனதாகவே வந்து முடிவு செஞ்சது. இந்த நாளினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நாடுகளுக்கு இடையேயான மோதல்கள் மட்டுமல்லாமல் சமூகத்திலுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே அமைதி, புரிதல், சகிப்புத்தன்மை மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பது தான். நம்மால் உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே உடனடியாக வந்து தீர்வு மாற்றத்தை வந்து கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மன்னிப்பு, ஒரு புரிதல் இன்னொருவருடைய வாழ்க்கையில் அமைதியை உருவாக்கலாம். ஸோ இந்த நாளில் நம்ம யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் அப்படி வரும்னாக்கா அதை அப்படியே மன்னித்து மறந்து அந்த நிமிஷமே அப்படியே நம்ம வந்து ஒப்புரவாகிட்டாக்கா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து சம்திங் சம்திங் என்ற பாடல் தான். திப்புக்குரலில் பா விஜய் வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நம்ம எஃப்எம் 101.4 எல்லாமே சமதூலன்.

நேரம் 8:44 ஆயாச்சு. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு சாங் தான் கேட்க போகிறோம். இந்திரன் திரைப்படத்திலிருந்து காதல் அணுக்கள் என்ற பாடல் தான். விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏற மனசு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

மூச்சு ஏனடா திரைப்படத்திலிருந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடித்தான் என்ற பாடலை பல்கத் ஸ்ரீராம், சைந்தவி, பிரசன்னா மற்றும் நாராயணன் குரல், தாமரை வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 8:54. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா பையா திரைப்படத்திலிருந்து துளி துளி மழையாய் வந்தாள் என்ற பாடல் அரிச்சரன் மற்றும் தான்வி குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசைமைப்பில் வந்துட்டே இருக்கு. இதோட நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு 10:10 கெட் செட் கோ அப்போ உங்களோட வந்து இணைகிறேன். அண்ட் திஸ் இஸ் மீ உங்க பவானி சைனிங் ஆஃப். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM 101.4.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரி

அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக அரசு ஆட்சிப் பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு விலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். வெரி குட் மார்னிங். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து இன்னுமே அழகாக்கும். அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வள்ளுவர் பெருமானோட ஒரு குரல் இருக்கு, என்ன அப்படின்னு கேக்குறீங்க? நகல் வள்ளல் அல்லா இருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பற்றின்றுள் அப்படிங்கிறாங்க. இந்த குரலோட பொருள் என்ன அப்படின்னா, மற்றவங்களோட பேசி பழகி சிரிக்காம இருக்கவங்களுக்கு இந்த மிகப்பெரிய உலகம், அதாவது மாயிர் ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம். இந்த மிகப்பெரிய உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகல்ல கூட இருட்டா இருக்குமா? ஸோ அதனால என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? எப்பவுமே ஒரு மாதிரி வந்து உருன்னு எதுவுமே பேசாம, யார் கூட ஜாலியாக பழகாம, ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காம, எல்லார் கூடயும் நல்லா மிங்கிள் ஆகி ஜாலியாக பேசி அப்படி பழகினீங்க அப்படின்னா அது ஜாலியா இருக்கும். ஸோ பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத இந்த நேரம், அதுவும் சொல்லவே வேணாம் இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறப்போ, நேற்று அதை எங்கே வச்சோ, நேற்று இதை எங்கே வச்சோ அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சு திரிஞ்சு கம்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு அழகு, இந்த நேரத்தை இன்னும் அழகாக்க வந்து உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் ரெயின்போ ஆப்பில் எடுத்து வந்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரீஸியாக பாட்டு கேட்டிங்கல்ல, நம்ம ரெயின்போ ஆப்பில் சும்மா பாட்டு கூத்து மஞ்சமாக ஜாலியாக இருக்க போது, முதல் பாட்டாக உங்களுக்காக ரெயின்போ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு திரைப்படத்திலேருந்து ஷாய் அப்படிங்கிறோட இசையில், விஷ்ணு அட்வைனோட வரிகளில் சாய் அபிங்கன் மற்றும் கானா முத்துக்குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 9 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அஜய் ஆனந்த். சும்மா ஃபாஸ்ட் பீட் சாங்லாம் கேட்டு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததான் உங்களுக்காக ரெயின்போ ராப்ல மதராசி திரைப்படத்திலிருந்து ஷாய் அப்படிங்கிறோட இசையில மதராசி திரைப்படத்திலிருந்து வந்து ஷாய் அப்படிங்கிற இந்த பாட்டை பாடியிருக்காரு. அனிருத்தோட இசையில சூப்பர் சூப்பரோட வரிகளில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதூள்.
2: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
3: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
3: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
3: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா படு.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஒன்பது மணி 14 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ராப்ல அடுத்ததான் உங்களுக்காக வேட்டையின் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தரோட இசையில மலேசியா வாசுதேவன், யுகந்தன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிருக்காங்க. விஷ்ணு யாடவன் மற்றும் சூப்பர் சூப்பரோட வரிகள் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 எல்லாமே சமதூளு.

இப்படி சோட்டு.

FM 101.4 இங்க எல்லாமே தோணும்.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஒன்பது மணி 20 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ராப்ல ஃபாஸ்ட் பீட் சாங்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா உங்களுக்காக தக்லைட் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமனோட இசையில் கமலஹாசனோட வரிகளில் வைஷாலி சுமன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் ஆதித்யா அவர்களெல்லாம் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

9:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ராப்ல அடுத்ததான் உங்களுக்காக ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகள்ல ஏஆர்மனோட இசையில ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 எல்லாமே சமதூளு.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த் தான் பேசிட்டு இருக்கேன். வாரத்தோட முதல் நாள் அப்படிங்கிறனால எல்லாருமே பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. இன்றைய முதல்ல தொடக்கத்தில் எப்படி ஆரம்பிக்கிறோமோ இந்த நாளை, அதுதான் இந்த நாள் ஃபுல்லாக நம்மளை கூப்பிட்டு போவோம். ஸோ எப்போவுமே அந்த கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்சிட்டு, எப்போவுமே சொல்கிற மாதிரி பைக்கில் போகிறப்போ காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க, எதையுமே பதறாமல் பொறுமையாக செய்யுங்க.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணு துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கை

9:42 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களோட நார்ஜியான பேசிட்டு இருக்கேன். நிறைய பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், நல்லா வந்து ஃபாஸ்ட் பீட்ல டான்ஸ் ஆகிற மாதிரிலாம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக ஜிகர்தாண்டா XX திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணோட இசையில விவேக்கோட வரிகளில் தி மற்றும் சந்தோஷ் நாராயணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டை கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷோட மியூசிக்ல வேல்முருகனோட குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த நேரம் 9:49. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷோட இசையில் வேல்முருகனோட இல்லை ஜி வி பிரகாஷ் இசையில் யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி வி பிரகாஷோட இசையில் ஷான் ரோல்டன் மற்றும் தியோட குரலை தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ 91.4 எல்லாமே சமதூளு.

9:54 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த 1 மணி நேரம் நான் போட்ட பாட்டெல்லாம் கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைய பாடலாம் உங்களுக்காக பாஷா திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வருது. மீண்டும் 10:02 நானும் பவானியும் வந்து உங்களோட ஒரு சூப்பரான கேம் விளையாட போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜியானது.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி

சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருத்ராங்ஷ் பாட்டில் ஆகியோர் முறையே வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி இப்ப கேட்க போறோம்.

0: எப்படி எப்படி அனன்
1: பாத்தீங்களா, பவானி வந்து நிறைய வித்தைகள் கையில வச்சிருக்காங்க.
0: நான் கூட கையில வச்சிருக்கேன்.
1: நேர்களுக்கு கேம் ஷோன்னு சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பவானி பாத்தீங்கன்னா இப்ப சொல்றேன் பாருங்கிற மாதிரி வந்து கெட் செட் கோன்னு போட்டாங்க.
0: இசையோடு அப்படியே நாங்க கலந்துதான் நாங்க வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுவோம்.
1: இசைக்காக தான் நம்ம நேர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து அப்படியே கேமும் வந்து விளையாட போறோம்னு நினைக்கிறேன்.
0: இன்றைக்கு நம்ம கூட வந்து சூப்பர் சூப்பரான கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுக்காக நம்ம நேர்கள் எல்லாம் காத்திருக்காங்க. என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து சஸ்பென்ஸ் வந்து அப்படியே கீப் அப் பண்ணுவேன்.
1: எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு சொல்லுவீங்களா?
0: கோவில் திரைப்படத்தில் இருந்து நம்ம காலேஜுக்கு போவோம் அப்படின்ற பாடல் தான். எஸ் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கோம். நம்ம திரும்ப
1: கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றப்போ காலேஜ் கூட்டு போறாங்க பவானி.
0: எஸ் சோ எஸ் கார்த்திக் அவர்களுடைய குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல ஹாரிஸ் ஜார்ஜுடைய சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மனிதர்கள், இது நமது எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுள்ள
2: சக்தி வேற பாட்ட.

0: வெல்கம் பேக் மக்களே. எஸ் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். வித் மீ உங்க பவானி அண்ட்
1: உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி ஆனந்த் தான் இணைஞ்சிருக்கேன்.
0: என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு சாந்தம், அப்படி நல்ல புள்ள மாதிரி நடிக்க வேண்டியது.
1: பவானி வந்து பாட்டு போடுறதுனால நான் காலேஜுக்கே போயிட்டு வந்துட்டேன், அதனால அமைதியா வந்துட்டு
0: இருந்தேன்.
1: கேம்னு சொன்னோடனே கேமுக்குள்ள
0: வந்துட்டேன்.
1: என்ன கேம் பவானி?
0: சோ எஸ் நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னாக்கா கேரக்டர் சேஞ்ச் கேம்.
1: கேரக்டர் சேஞ்ச், ஓகே. மனிதர்கள் நிறைய பேர் கேரக்டராக மாறிட்டு இருக்காங்க.
0: எஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, நான் வந்து ஒரு டைலாக் வந்து நம்ம கொடுக்க போறோம். அந்த டைலாக் வந்து அவங்க வித்தியாசமா நம்ம சொல்ற கேரக்டரா மாறி அவங்க எப்படி அதை சொல்வாங்க.
1: கோபமா, சந்தோஷமா,
0: எஸ்,
1: துக்கமா, அந்த மாதிரி
0: அந்த மாதிரி நான் சொல்ற கேரக்டரா அவங்க மாறி வந்து நமக்கு வந்து சொல்ல போறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இங்கிருந்தெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுல நான் ஆர்வமா இருக்கேன். நீங்களுமே இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னாக்கா 298-60-0038 அல்லது 295-205-54 இணைப்பு எண்ணாக 044 என்ற என்னோட சேர்ந்து நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து விளையாடலாம். ஸோ எஸ் நம்ம காலேஜ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நலமா
0: இருக்கீங்களா?
2: என்ன
0: அவ்வளோ ஒரு சோகத்தோட நலமா இருக்கீங்களா? என்னாச்சு? எனர்ஜி பத்தலையே.
2: இல்ல இல்ல இல்ல, அதான்
1: உங்க

0: கொடுங்க அவருக்கு.
1: ஆ, இதோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக என்னன்னா, நம்ம கேம் என்னன்னு தெரியும் இல்லையா? மாத்தி மாத்தி எல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்றத நான் சொல்ற கேரக்டரா மாறி பேசணும் நீங்க.
2: அதாவது அவனுக்கு நிறுத்தி சொல், நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி.
0: ஆமா, இல்ல இல்ல, பவானி ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த டைலாக் வந்து அவங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணணும். இப்ப நீங்க கோபமா பேசுங்க அப்படின்னா அந்த டைலாக் நீங்க கோபமா சொல்லணும், அவங்க சொல்ற கேரக்டராவே நீங்க மாறிடணும்.
1: ஓகேவா?

0: மறுபடியும் சொல்றேன்,
1: இன்னைக்கு வீட்டுக்கு போகணும்னு
0: சீக்கிரமா போகணும்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு ஏன்னே தெரியல.
1: இத சொல்லணுமா?
0: இத கோபமான டீச்சர் எப்படி சொல்வாங்க அந்த போல நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: நினைச்சேன்
0: கோபம் அப்படியே ரெண்டு பச்சை மிளகாவை கடிச்சா மாதிரி நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஓகே, விசைய கொடுத்தாச்சு. ஸோ எஸ், நம்ம மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேம், நம்ம கொஞ்சம் இன்னுமே மக்களுக்கு வந்து புரிய வச்சுட்டாக்கா ஈஸியாக விளையாடுவாங்க. அடுத்த காலக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஒரு கோவமான ஸ்கூல் டீச்சரா மாறி பேசுங்க பாக்கலாம். ஒரு பிரேக்கிங் நியூஸ் ரிப்போர்ட்டரா அப்படி சொல்லுங்க பாக்கலாம்.
2: மூணாவது
0: சினிமா வில்லன், அவங்கள போல அப்படியே பேசுங்க.
3: வில்லனா மாறணும் நீங்க இப்போ.
0: கம் ஆன், என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே பேசுங்க.
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அசத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா யாரு எங்க இருந்து பேசுறாங்க, இந்த டைலாக் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
4: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி. இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: கலைசாமி சார் வணக்கம். ஆனந்த் அவர்களே தூங்கி விட்டார்களா?
3: இல்ல இல்ல, கலைசாமின்னு சொன்னாரா? அவர் பேர்ல கலை இருக்கு. அப்ப மூணு கேரக்டர் அவர் பயங்கரமா பண்ண போறாரு இப்போ.
0: அப்படி ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தீர். ஓகே ஓகே. சோ நம்ம கேம் தெரியும் இல்லையா?
4: ஆ மேடம், சின்ன டைலாகா சொல்லுங்க.
0: சினிமா டைலாகாவா? வீட்டுக்கு சீக்கிரமா போகணும் நினைச்சு ஆனா லேட் ஆயிடுச்சு, இது அப்படியே சினிமா வில்லனா நீங்க சொல்லுங்க.
4: வீட்டுக்கு
3: சீக்கிரமா போகணும் நினைச்சு ஆனா
0: லேட் ஆயிடுச்சு.
4: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க
4: சொல்லுங்க மேடம். இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போறானு சானா லேட் ஆயிடுச்சா?
0: லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்லுங்க? லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இத வில்லன் போல சொல்லுங்க கோவமா.
4: இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போறானு சானா லேட் ஆயிடுச்சு.
3: சரி சரி, லேட்டா அட சீக்கிரமா கிளம்பிடுங்க, கோவம் வரவே இல்லையே.
0: சமத்துக்குள்ள மாதிரி பேசிட்டீங்க, போங்க. ஆங்கிரி டீச்சரா, கோவமான டீச்சரா பேசுறீங்களா?
4: டீச்சரா கோவமாவா?
0: ஆமா.
4: இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போக நினைச்சா ஆனா லேட் ஆகி போச்சு.
0: ரொம்ப சமத்து பிள்ளையா இருக்கீங்க.

0: நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
2: நன்றி.
0: ஓகே, நம்ம அடுத்த கால் கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
3: இருவருக்கும் காலை வணக்கம். பெரும்பாக்கம், வனஜா.
0: வனஜா மேம், நலமா இருக்கீங்களா?
3: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர் மேம். நீங்க ரெடியா?
3: ரெடி மேடம்.
0: உங்களுக்கும் அதே டைலாக் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள், ஆனா நீங்க வந்து கேரக்டரா மாறி பேசணும். அப்படியே நாங்களாம் வந்து அதிர்ந்திருந்தோம் அந்த பயத்துல. நாங்க வந்து ஐயோ மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஓடிடணும், அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா?
3: ஓகே
0: ஓகே. இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு நினைச்சேன், ஆனா லேட் ஆயிடுச்சு. இத கோவமான ஸ்கூல் டீச்சரா பேசுங்க பாக்கலாம்.
3: டேய், சீக்கிரமா படிங்கடா, ஒழுங்கா படிங்கடா, வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்டா, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா படிச்சீங்கனா சீக்கிரமா போய்டுவ வீட்டுக்கு.
0: ஓகே, நெக்ஸ்ட். பிரேக்கிங் நியூஸ் ரிப்போர்ட்டரா இத வந்து சொல்லுங்க பாக்கலாம். ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் உங்க முன்னாடி
3: செய்திகள் வாசிப்பது பெரும்பாக்கம் வனஜா. வீட்டில் வேலைகள் நிறைய இருப்பதால் வீட்டுக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும்.
1: அன்பால திருத்தலாம், கோபமா இல்ல.
0: இவங்க வந்து கேரக்டரா மாறிட்டாங்க.
1: ஓகே ஓகே ஓகேமா,
0: சூப்பர் சூப்பர், கலக்கம் கலக்கம் கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா,
0: நன்றி நன்றி. சோ எஸ், நம்ம அடுத்த கால் கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
4: உங்களுக்குமே
0: அதே டயலாக்கே நான் குடுக்கறேன். ஏன்னா இது வந்து வனஜா மேம் வேற லெவல்ல அப்படி கலக்கிட்டு போயிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி கலக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு நினைச்சேன், ஆனா லேட் ஆயிடுச்சு. இத கோபமான ஸ்கூல் டீச்சரா மாறி பேசுங்க.
4: கோபமான டீச்சரா? நான் ஆசிரியரா தான் மாறணும் முடியும்.
0: சரி, ஆசிரியரான கோபம் நிறைந்த ஆசிரியராக பேசுங்க.
1: இப்ப ஆசிரியருக்கு கோபம் வந்தா எப்படி பேசுவார், அந்த மாதிரி பேசுங்க.
4: மாணவர்களே, நீங்கள் சரியா படிங்க. நான் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன், நீங்க இருந்துகிட்டு ஒழுங்கா படிக்கலைன்னா நான் இருந்துகிட்டு கடுமையான நடவடிக்கை
0: எடுப்பேன்.
1: இல்ல இல்ல, கடுமையான நடவடிக்கைன்னு சொல்லும் போது நீங்க எவ்வளவு கோபமா இருக்கீங்கன்னு
4: தெரியுது. சொல்றேன்,
0: சரி ஓகே.
4: மாணவர்களே, நன்றாக படித்துக் கொள்ளவும் இல்ல, நான் வந்து பயங்கரமா கோபப்படுவேன். நீங்க கண்டிப்பா நான் வரக்குள்ள எல்லா பாடங்களும் படித்து முடிக்க விடணும். சரியா?
1: சரி,
0: ஓகே,
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, வித்தியாச வித்தியாசமான ஒரு முறையில வந்து மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா யார் பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
5: சந்திரபாபு கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறேம்மா.
0: சந்திரபாபு சார், நலமா இருக்கீங்களா?
5: நல்ல நலமா இருக்கேன்.
0: சூப்பர் சார். நம்ம கேம், நம்ம கேம்க்கு என்ன, நம்ம என்ன விளையாடிட்டு இருக்கோம் தெரியும் இல்லையா?
5: தெரியும் தெரியும்.
0: சூப்பர். இதே டயலாக நீங்க மாஸ் பண்ற அளவுல இப்ப நீங்க பேசுங்க சார். கமான் சார், இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு நினைச்சேன், ஆனா லேட் ஆயிடுச்சு. இந்த டயலாக நீங்க அப்படி கோபமான ஒரு ஸ்கூல் டீச்சரா இப்ப பேசுங்க. நாங்கெல்லாம் பயப்படணும், அப்படியே முட்டி போட்டுறணும் மீஸ் மீஸ் அப்படின்னு சொல்லி.
5: கோபமே
1: வராது போல. நல்ல நல்ல விஷயம் தான். இல்ல, கோபம் கண்டிப்பா, கோபம் வந்தா வந்து ரொம்ப கஷ்டம். கோபம் வராம இருக்கதா நல்லது. இப்ப நிறைய நிறைய நேயர்கள் வந்து கோபமாக பேச மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி அன்பாவே இருங்க. உங்கள்ட்ட கோபம் வர வைக்கிறதுக்கு நாங்க வந்து பவானி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல பவானியே இப்ப கோபமா சொல்ல போறாங்க. டயலாக்க வேகமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பவானியே கோபமா சொல்ல போறாங்க.
0: சூப்பர் சூப்பர் சார். ஓகே, ரொம்ப அருமையா,
1: நன்றி நன்றி,
5: ரொம்ப சந்தோஷம்,
1: நன்றி நன்றி.
0: ஓகே, சோ எஸ், நம்ம மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அன்பா பாசத்தோட அப்படியே கனிவா இந்த மாதிரி நம்ம மிஸ்ங்க வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறுவாங்க.
1: நம்ம வந்து எவ்வளவு எப்படியாச்சும் கோவத்தை வெளில வர வச்சிடலாம்னு பார்த்தா அவங்க வந்து கோவம் எல்லாம் படாதீங்க, சாந்தமா இருங்க,
0: சாந்தம்,
1: அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான் இல்ல?
0: ரியலாவே ரொம்பவே நல்ல விஷயம். சோ இது போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசி நம்ம மக்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தெல்லாம் வந்து தட்டி எடுப்பலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க தான் அமைதி.

0: நல்ல ஒரு கோவத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க ஏதாவது வேற டயலாக் கொடுத்து அன்பா பேசுங்க ஜாலியா பேசுங்கன்னு சொல்லுவோம்னு பார்த்தா மனஞ்சாம மட்டும்தான் கொஞ்சம் வந்து கோவமா பேசிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நேர்கள் நீங்களும் வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கணும்.
1: சரி, எஸ், நம்ம வந்து அடுத்ததா நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு வந்துருவோம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து ஏத்தி ஏத்தி என்ற பாடல் தான். வெனிதயாள், நரேஷ் மற்றும் சுலாசாய் அவர்கள் குரல்ல நான் முத்துக்குமார் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மணிந்திருங்கள். இது நமது எஃப்எம் 91.4
0: எல்லாமே சமதுள்ள

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: Set, go!

0: வெல்கம் பேக் மக்களே. எஸ் நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் விளையாடிட்டு இருக்கோம். கேரக்டர் சேஞ்ச் கேம். என்ன ஆனந்த், அப்படியே சோர்ந்து போய் விட்டீர்களே.
1: நானும் கேரக்டரா மாறிட்டேன், வேற
0: கேரக்டர் மாறி விட்டீர்கள். ஆஹா,
1: எனக்கு ஒரு டயலாக் கொடுத்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி பேசுவேன். ஆனா நேயர்கள் தான் நம்ம எதிர்பார்க்கறோம்.
0: எஸ், நம்ம நேயர்கள் இப்ப வந்து உங்களுக்குமே நான் வந்து ஒரு டயலாக் கொடுக்குறேன். ஏனா கொடுத்து தீர்வேன். ஏனா நம்ம மக்களுக்கு வந்து எப்படி வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு விளக்க உரையா நம்ம வந்து பண்ணிட்டாக்கா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா எளிமையான ஒரு டயலாக்காவே நான் வந்து கொடுக்க போறது. என்னன்னாக்கா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இத வந்து நீங்க அப்படியே ஒரு காமெடி மாறி காமெடி டயலாக்கா நீங்க வந்து சொல்லுங்க.
1: நான் காமெடியனா மாறணுமா?
0: எஸ்
1: ஓகே.
0: நான் பேசுறதே காமெடி தான் அப்படின்றீங்களா?
1: பாத்தீங்களா, என்ன நடிக்கவே விட மாட்டறாங்க.
0: சரி சரி சரி,
1: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி காமெடியாவா இருக்கு?
0: காமெடியே வரலையே.
1: வேற எப்படி சொல்லலாம்? இப்ப நீங்க சொல்லுங்க.

0: ஐயோ நான் ஒரு தடவை சொன்னா ஆத்தி, நூறு தடவை சொன்னா மாறி.
1: எப்படி இதே மாதிரிதான் நீங்களும் பண்ணி நாங்க சொல்ற டயலாக்கு கோபமாவோ காமெடியாவோ இல்ல ஜாலியாவோ சொல்லலாம்.
0: எஸ், நம்ம அப்படிதான் வந்து விளையாட போறோம். நம்ம காலர்ஸ் யாரெல்லாம் வந்து காத்திருக்காங்க, விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பவானி ஆனந்த் இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நான் சிங்கச்சோழன் சென்னை வரைக்கும் நகர்ல இருந்து.
0: சிங்கச்சோழன் சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார்.
2: நீங்க திடீர்னு சொன்னது கேட்டவொன்னு வடிவேல் வாய்ஸ் மாதிரியே வந்தது
0: பாத்தீங்களா? எப்படி காமெடியனா நான் மாறிட்டோம் இல்லையா? இப்போ தேடி பார்த்தா எங்க போச்சுன்னே தெரியல. இத ஒரு
2: என்னுடைய
0: போன் இங்கதான் இருந்துச்சு, இப்போ தேடி பார்த்தா எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு குட்டி குழந்தை போல நீங்க இத சொல்லுங்க.
1: அப்படின்னு
0: சொல்லி அவர் சொல்லுவாரு. சூப்பர் சூப்பர் சார். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த காலர் வேற விதமா பேச போறாங்க. எப்படி பேச போறாங்கன்னு பாத்துடலாம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம், வாழ்க வளம், மணிப்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணன் சார் நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன், நலமா இருக்கேன், ஆரோக்கியம்.
0: சூப்பர் சூப்பர் சார். ஓகே, இப்ப நான் குடுக்கறேன். ஓகே, உங்களுக்கும் அதே டைலாக் தான். என்னுடைய போன் இங்கதான் இருந்துச்சு, இப்ப தேடி பார்த்தா காணாம போயிடுச்சு. இத ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் போல சொல்லுங்க.
3: எங்க போச்சுன்னு தெரியல, யாரு எடுத்தா தெரியல.
0: சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணீங்க, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த காலகிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: இருவருக்கும் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
0: சூப்பர். ஓகே, இப்ப நான் சொல்றேன் இந்த டயலாக நீங்க வந்து ஒரு பஞ்ச் டயலாக் போல சொல்லுங்க. என்னுடைய போன் இங்கதான் இருந்துச்சு, இப்போ தேடி பார்த்தேன் எங்க போச்சுன்னே தெரியல. மாசா அப்படியே ஒரு பஞ்ச் டயலாக்கா சொல்லுங்க பாக்கலாம்.
4: டேய், என்னோட போன் எங்க தாண்டா வச்சிருந்தேன், தேடி பார்த்தேன் எங்க போச்சுனே தெரிய மாட்டேங்குதுடா. டேய், என்னோட போன பக்கத்துல தாண்டா வச்சிட்டு இருந்தேன், தேடி பார்த்தேன்டா காணாம போச்சுடா.
1: நீங்க இப்ப அந்த போன தான் பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஓகே, சோ எஸ், நம்ம மக்கள்லாம் அப்படியே வந்து தாறுமாறா அப்படியே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஷோவை. சோ அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடலை கேட்டு வந்துடுறாங்க. கோ திரைப்படத்திலிருந்து கலகல காலா கேங் என்ற பாடல் தான். திப்பு கிரிஷ், ஹரிச்சரன் மற்றும் பிலிப் அவர்கள் குரல்ல, கபிலன் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜுடைய சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மாணிந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதூல.
5: கண்காதவா தெரியும்

0: 91.4 இனி எல்லாமே தூளு. வெல்கம் பேக் மக்களே. ஸோ எஸ், நம்ம வந்து சூப்பரான ஒரு சாங் கேட்டு வந்தாச்சு. கோ திரைப்படத்திலிருந்து கலகல காலா கேங்கு. ஓகே, நம்ம காலா கேங்கு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காலேஜ் பற்றிய விஷயமா வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்கள் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் குட்டியாக ஷேர்
1: சொல்கிறேன். அந்த கேரக்டர் மாதிரி கோபம், ஜாலி, சந்தோஷம் எல்லாமே கலந்து வாழ்க்கை எல்லாம் நல்லா போனுச்சு. காலேஜ் லைஃபு எல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் காலேஜ் வாழ்க்கை.
0: ஓகே, என்றும் நினைவில் அப்படின்னு சொல்லிட்டு அடைய மனதில் அடைய செழிப்பாக இருக்கும். ஸோ எஸ், நமக்குமே வந்து இந்த காலேஜ் லைஃப் அப்படின்றது வந்து எப்பவுமே மறக்க முடியாத அப்படி பசுமையான நினைவுகளாகவே
1: இருக்கும். யாரு எப்போ நம்ம வயசானாலுமே அது இந்த அந்த லைஃப்க்கு நம்ம போயிட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா, நமக்குமே எனக்கெல்லாம் வந்து அப்படியே இந்த காலேஜ் லைஃப் வந்து என்ன இது 3 வருஷமா நான் என்ன

0: அதே மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா ரேர் தான், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட லைஃப் லாங் வரைக்கும் பயணிக்கிறது. ஆனா அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மெச்சூர்டான ஏஜ்ல நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்களே, நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு புரிஞ்சுப்பாங்க, யாரு என்னங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட மத்தவங்க அதிகமா தெரிஞ்சுப்பாங்கல்ல, இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சோ அந்த குற்றத்தை சொல்லி காமிக்கிறதா இருக்கட்டும், நம்மள முன்னேற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம காலேஜ்ல தான் நிறைய கத்துப்போம்.
1: ஆமா, நிச்சயமாவே இந்த காலேஜ் லைஃப்ல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாக்கா நம்ம ஸ்கூல்ல காலேஜ்லாம் வந்து டீச்சர்ஸ் அவங்க நடத்துறத விட ஃப்ரெண்ட்ஸ் டே மச்சா இங்க வாழ ஆடுன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற அந்த குட்டி குட்டி காரியங்கள்லாம் அவ்வளவு மனசுல ஆழ பதிஞ்சிருக்கும்.
0: நமக்கு படிக்க ஒண்ணுமே தெரியாத விஷயத்த வந்து சிம்பிளா
1: பிடிக்கும். எஸ் நம்ம காலை கிட்ட பேசிடுவோம், அவங்க கிட்ட நம்ம கொடுத்த டைலாக்கா எப்படிலாம் அவங்க பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து? சிவகுமார் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர் சார், நலமா இருக்கும். ஓகே, காலேஜ் பத்தியே இப்ப பேசிட்டு இருந்ததுனால உங்களுக்காக ஈஸியா வந்து ஒரு டைலாக் கொடுக்கறேன். அத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன கரெக்டர் சார் இப்ப பண்றாங்க ஆங்கிரி டீச்சர். சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
1: வணக்கம்,
3: பத்மா பேசுறேன் மேடம்.
1: பத்மா மேடம், நலமா இருக்கீங்களா?
3: எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கமா? நலமா இருக்கேன். நீங்க சோ நலமா இருக்கீங்களா கேட்டிட்டு
3: இருக்கேன். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேப்பா.
0: அப்படியா? ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன்.
0: இப்ப நீங்க சொன்னாலும் எந்த டைலாக் கொடுத்தாலும் நீங்க எப்படி வேணாலும் பேசிடுவீங்க, காமெடியா ஜாலியா? நீங்க வந்து சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஜாலியா பேசுற டைலாக் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன்.
1: இப்ப கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா வீட்டுல சாப்பாடு காலி. இத நீங்க நியூஸ் ஆங்கரா ஒரு நியூஸ் ரீடிங் போல பண்ணுங்க பாக்கலாம்.
3: எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, ஆனால் சாப்பாடு காணவில்லை, சாப்பாடு இல்லை, என்ன செய்வது,
1: என்ன செய்வது?
0: அப்படி இருந்து நியூஸ்ல வாசிப்பீங்க.
4: சொல்லுங்க.
1: எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா வீட்டுல சாப்பாடு இல்ல. இந்த வாக்கியத்தை நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியா நீங்க வந்து சொல்லுங்க பாக்கலாம்.
0: விளையாட்டு செய்திகளா சொல்லணும்.
1: விளையாட்டு செய்திகளா சொல்லுங்க.
0: சரி,
4: பசிக்குதா குடுக்குறீங்களா?
1: ஓகே சார், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ எஸ் நம்ம வந்து இது நம்ம வந்து ஆனந்த் வச்சு ட்ரை பண்ணா எப்படி இருக்கோன்னு என் மைண்ட்ல வந்து ஒரு குட்டி யோசனை. ஐயா அவர்களே, ஆனந்த் கேட்கவில்லையா?
0: விளையாட்டு செய்திகளாவா, விளையாட்டா சொல்லணுமா?
1: விளையாட்டு செய்திகளாகவே சொல்லுங்கள்.
0: விளையாட்டு செய்திகள் வாசிப்பவர் ஆர்ஜி ஆனந்த். எனக்கு இப்போது பசிக்குது என்பதால் நான் இப்ப என்ன சொல்றது தெரியல.
1: ஓகே, அவர் யோசிச்சுட்டே இருக்கட்டும், நம்ம காலர் கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து?
0: வணக்கம்.
1: வணக்கம்.
5: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
5: ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
1: ராணிமா, நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன்.
1: ஓகே, உங்களுக்காக நம்ம என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் தெரியும்?

0: வணக்கம்.
1: காலை வணக்கம். நான் வந்து ராணி பேசுறேன். நான் வந்து காலையிலே கிளம்புறதுக்கு முன்னாலே ரெடி பண்ணிட்டேன். அப்படியா?
0: அப்படியா? கேள்வி கேட்க கூடாது இல்லையா? காலையில நியூஸ் வாசிக்கிறார் போல அழகா. அபே வணக்கம், செய்தி வாசிப்பது ராணி அப்படின்னு சொல்லி அந்த மாடுலேஷன்ல. சரி சரி, ஓகே, சொல்லுங்க பாக்கலாம். எங்க ட்ரை பண்ணுங்க
1: கிளம்புறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டேன் அப்படின்டா. எப்படி?
0: நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்.
1: ரெடி பண்ணிட்டேன்.
0: அப்படியே சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்க மாடு மாத்தி கூட பண்ணலாம். சொல்லுங்க.
1: ஓகே, நான் வணக்கம், ராணி பேசுறேன், செய்திகள் வாசிப்பது ராணி. நான் கிளம்புறதுக்கு முன்னாலே இன்னைக்கு காலையில எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வணக்கம்.
0: சூப்பர்மா சூப்பர்மா, ரொம்பவே அழகா ட்ரை பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ரியலாவே நம்ம மக்களும் அவ்வளோ அழகா வந்து சக்கை போடு போட்டாங்க. நம்ம கடைசியா வந்து ஒரு கால கிட்ட மட்டும் பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், நான் பிரபு பேசுறேன், இங்க கொலப்பாக்கம்.
0: பிரபு சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். ஓகே, நம்ம கேம்குள்ள போயிடலாமா? ஓகே, உங்களுக்காக இத சொல்றேன். என்ன டைலாக்னா, நான் உன்னை நேத்தே வர சொன்னேன், நீ வரவே இல்லை, ஏன்? இத ஒரு ஸ்கூல் டீச்சர் கோபமா கேக்குறார் போல நீங்க கேளுங்க.
2: பாப்பா, உனக்கு இப்பதான் விரிஞ்சுதா? எப்ப வர சொன்னா எப்ப வர? காலையில வர சொன்னா எப்ப வர?
0: சூப்பர்.
2: வீட்டுக்கும் போறியா? சாயங்காலம் போக சொன்னா அடுத்த நாள் தான் போவியா?
0: வா, பின்னிட்டீங்க, போங்க நீங்க, பயமா இருக்கு மேஷ் அப்படி இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: சூப்பர், ரியலாவே கலக்கிட்டாரு. ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு படலாம் அழகா. நம்ம வந்து எப்படி வந்து நம்ம மனதை வச்சுக்கணும், எப்பவுமே வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படின்றதுனால ஹார்ட்டிலே பேட்டரி என்ற பாடல் தான் நண்பன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. ஹேமச்சந்திரன் மற்றும் முகேஷ் குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஹாரி ஜெயராஜுடைய சேம்பிள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்துலேருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நாள் மற்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வந்து சந்திப்பது உங்கள் அன்பு தோழி பவானி. ஆனால் ஆனது இங்கே தான் இருப்பாரே,
3: தான் இருக்கேன் உங்களோட நண்போல. உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த்.
0: தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 91.4
3: எல்லாமே சமதூளு.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் ஹிமான்ஷு தில்லான், ருதக்ஷ் பட்டேல் ஆகியோர் முறையே வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 26 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 137 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி மூன்று நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். எதிர்பார்த்து கிடைக்கிற விஷயங்களை விட நம்ம ஒரு ஆசை சொல்லியிருப்போம். எனக்கு வந்து இந்த சாக்லேட் பிடிக்கும், இந்த பேனா பிடிக்கும், இந்த புத்தகம் பிடிக்கும்னு என்னைக்கோ ஒரு நாள் சொல்லியிருப்போம். ஆனால் அதெல்லாம் யாகம் வச்சு இது டீர்னுனாலும் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் உண்மையான சர்ப்ரைஸ் இல்லை? அந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் ஞாபகம் வச்சு திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்களே யாராவது, அவங்க யாரு, அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் பேச போகிறோம். பெரிய பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லைங்க, சின்ன விஷயம். நம்ம சொல்லியிருக்கதான் ஞாபகம் வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00-38 2952-05-54 அப்படிங்கிற எண்ணை அழைச்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாச்சி படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: பதினோரு மணி 11 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களும் ரெயின்போ நிகழ்ச்சியில இணையக்கூடிய முதற் நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம்
2: வணக்கம். மஞ்சவள்ளியின் எம்பெருமாள் பேசுறேன்.
1: யார் பேசுறீங்க?
2: மஞ்சவள்ளியிலிருந்து எம்பெருமாள்.
1: எம்பெருமாள் சார், நலமா இருக்கீங்களா?
2: உணவு பொருள் ரொம்ப பிடிக்கும்.

0: வந்து அசைவம் கண் தெரியாத மாற்றுத் திறனாளி.
1: ஓகே சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: அவங்க வந்து வெளியே போய் அவங்க பண்ணிட்டு வராங்க. இப்ப
1: அந்த அந்த தருணம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அந்த தருணம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
0: வருது,
1: அதை வந்து வெளிவரிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப மன சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார்.
0: அதே மாதிரி சின்ன சின்ன இதுதான் பெரிய இது திருப்தி படுத்த பெரிய விஷயம் இல்ல.
1: ஆமா ஆமா, நான் சொன்ன மாதிரி
0: கிடைக்கும்.
1: ஆமா,
0: சின்ன சின்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி சார், நல்ல விஷயங்களை.

0: ஆமா ஆமா, நான் சொன்ன மாதிரி
1: கரெக்டா.
0: ஆமா,
1: சின்ன சின்ன அன்பளிப்பு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி சார், நல்ல விஷயங்களை. ஓகே ஓகே சார், சூப்பர் சார், நிறைய விஷயம் ஷேர் பண்ணி நன்றி சார், நன்றி சார்,
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: நிகழ்ச்சி லைனே கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வாழ்க வளத்துடன், ஜெயசீலன்.
0: ஜெயசீலன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய ஆசைகளை நீங்க சொல்லியிருப்பீங்க, அதை யாரையுமே வந்து ஒரு யாரோ ஒரு ஆள் அதை ஞாபகம் வச்சு, ஒரு சின்ன ஆசையா இருக்கலாம், ஒரு பெரிய ஆசையா இருக்கலாம்.
2: அப்போ டென்த் படிக்கும் போது, அப்போ எங்க பக்கத்துல பைலட் பேனா ரொம்ப ஃபேமஸ், பைலட் ஒரு பேனா.
0: ஓ, பைலட் பெண். சூப்பர் சார்.
2: இப்ப வந்து தெரியாது, அவரு பாரு சொல்ல போயிட்டாரு. திரும்ப ஒரு 6 மாசம் விட்டுட்டு வந்தாரு.
0: சரி,
2: வரும்போது அந்த பைலட் பணம் 35 ரூபாய்
0: அப்படியே தொல்லி குதிச்சிருப்பீங்கல்ல. அதுவும் இந்த சின்ன
2: காட்சி காட்சி பண்ண.
0: ஆமா, அந்த பள்ளி பருவங்கள்ல இந்த நோட்டு பேனால எல்லாம் வந்து அதீத ஆர்வம் இருக்கும் நமக்கு எல்லாம் வந்து. இல்ல, அந்த பேனா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வாங்குறது, பென்சில் வாங்குறது இதெல்லாம். ஆனா பரவாயில்ல, ஒரு 6 மாசம் வந்து ஞாபகம் வச்சு வாங்கி கொண்டாந்து கொடுத்தாங்கிறப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. நன்றி நன்றி சார்,
2: நன்றி, வணக்கம்,
0: நன்றி. 11:14 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க மக்கள் பார்த்தீங்களா. ரெண்டு பேர் வந்து பேசினாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, நான் எதிர்பார்த்தது, நான் சொன்னது பெரிய பொருள் கிடையாது, ஒரு பேனா, அவங்க சொல்ல சாப்பிட்ற உணவுப் பொருள் சொன்னாங்க. இதை தான் வந்து நான் சொன்னேன், ஆனால் வந்து இது எனக்கு செய்யும்போது வந்து எனக்கு ஒரு அதான் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியலை அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தான் விஷயங்கள் தான் நிறையா பேசிகிட்டு இருக்கோம் உங்களும் ரெயின்போ நிகழ்ச்சியில். அடுத்ததாக உங்களுக்காக லேசா திரைப்படத்துலேருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாலிவுட் வரிகளில் கார்த்திகோட குரலில் ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 11:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். நேயர் யாரும் வரல. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்,
1: கோபுரத்தனம்.
0: யாரு?
1: கோபுரத்தனம்.
0: கோபுரத்தனமா?
1: கோபுரத்தனம்.
0: கோபுரத்தனம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: எனக்கு வந்து கீபோர்டு வச்சிருக்கோம், இது பென்ட்ரைவ் கேட்டிருந்தேன்.
0: புரியல சார்.
1: பென்ட்ரைவ். பென்ட்ரைவ்,
0: சரி, ஓகே ஓகே.
1: அது
0: நன்றி. இப்போ பேசின வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சின்ன சின்ன பொருள் தான். அவங்க சொல்கிறது எல்லாமே பெரிய பொருள் கிடையாது. ஆனால் அவங்க சொன்னதை ஞாபகம் வச்சு அவங்க அத்தனை பேரும் திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து? மாலாமா, நல்லா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க, உங்களை யாரு சர்ப்ரைஸ் பண்ணது? நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு. என்ன சார், புரியல, என்னம்மா? போ, ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஓகே ஓகே. ஓகே, உங்க அதாவது நீங்க சொன்னீங்களா, இல்ல அந்த நீங்க இதை கேக்குறீங்கன்னு ஆசைப்பட்டு பையன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரா? ஓகே ஓகேம்மா, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அது. நம்ம பையன் வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிறப்போ. நீங்க பேசுறது தெளிவா கேட்க மாட்டேங்குதுமா, சத்தமா பேசுங்க.

0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ.
1: வாங்கணும் வாங்கணும்னு.
0: சரி, நன்றிம்மா, நன்றி, நல்ல நன்றிம்மா. நிகழ்ச்சியில் என்னை கூட அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: திருவள்ளூர்லேருந்து சுமதி பேசுகிறேன்.
0: சுமதி அவர்களா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கோம். எப்படி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகேம்மா. உங்களை சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் எது? ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதில் உங்களுக்கு யார் சொன்னது மறக்க முடியாத விஷயமா இருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணி? நான் சொன்னதை ஞாபகம் வச்சு நான் ஆசையாக ஒரு விஷயம் சொன்னேன், அதை ரொம்ப நாள் கழித்து வந்து டக்குன்னு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஓ, ஸ்கூல் படிக்கும் போதே. வாங்கிட்டு வந்து
2: சொல்லல அது அவங்க ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஓகே ஓகேவா சூப்பர்மா அந்த மாதிரி தருணங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சே எப்படியாப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு லிட்ரலி கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. சாத்தி வந்து இல்லை ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறே எனக்கு வாய்ந்து தர மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்கிறப்போ அதை நமக்கு பிடிச்ச ஸ்வீட
0: பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அதை போய் வாங்கி கொடுக்குறப்போ அவங்களுக்கு இருக்கா பார்த்தீங்களா, லிட்டரலி அவங்க கண்ணில் தண்ணியே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உங்களுடைய இன்போ நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக காக்க காக்க திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய செயல தாமரையோட வரிகளில் கார்த்திகோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: 11:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சொல்றேன்
1: சார், நல்லா இருக்கீங்களா? செம்மையா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க சார், உங்களுடைய உங்களுக்கு யார் சர்ப்ரைஸ் பண்ணா? உங்களுக்கு
2: சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து பர்த்டே வந்து நான் வந்து கரெக்டா கதவை இது அலாரம் அடிக்கிறாங்க. நான் கதவை திறக்கும் போது கேக்ல மெழுகுத்தில ஃபுல்லா லைட் எரிய வச்சுட்டு
1: அப்படியே சர்ப்ரைஸா இருக்குல்ல,
2: உள்ள வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ள வந்தாங்க. வந்து ஹாப்பி பர்த்டே சித்தப்பா அப்படின்னாங்க.
1: மறக்கவே முடியாது. இந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா?
2: கண்டிப்பா சார்.
1: ஓகே சார், நன்றி சார், நன்றி சார்,
2: நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
3: ராஜ்சேகர் சார்.

0: சேகரன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். லைன் எடுத்துக்கு நன்றி சார்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய
1: வாழ்க்கையில என்னுடைய தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்தாங்க சார்.
0: சரி,
1: அது எனக்கு சற்று ஞாபகமே வரல அந்த நாள் என்ன நாள்.
0: சரி,
1: அது என்னன்னா 25 ஆண்டு திருமண நாள்.
0: ஓ, உங்களுக்கு ஞாபகம் இல்ல?
1: ஆமா சார், 25 வருஷம் தெரியல. கல்யாண நாள் வருது தெரியும், அந்த 25 வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து அந்த அளவுக்கு கணக்கு பண்ற அளவுக்கு வேலை அப்படி இருக்குது.
0: அது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கு?
1: ஆமா சார், வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் கொடுத்துட்டு, ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு 2000 ரூபாய்க்கு பணம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கி பண்ணாங்க சார்.
0: ஓ, ஓகே ஓகே சார், நன்றி சார்.
1: பெரிய சர்ப்ரைஸ் தான் சார் எனக்கு வாழ்க்கையில.
0: நன்றி சார், நன்றி. சூப்பர் சார்.
1: எவ்வளவு சர்ப்ரைஸ் நடக்குது.
0: ஆமா, ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு மனசுல நிக்கும் இல்ல. நிறைய சர்ப்ரைஸ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம மனசுல வந்து எப்பவுமே காலங்காலமா இருக்கும் இல்ல.
1: தம்பி உடையான் படைக்க அஞ்சான மாதிரி அந்த தம்பின்றது அது ஒரு பெரிய விஷயம் சார்.
0: ஓகே
1: சார், சொல்லும்போது.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சகோதரரே.
0: யாரு இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரை சொல்லுங்க. சகோதரர்னு சொல்லிட்டீங்க, உங்க பேரை சொல்ல மாட்டீங்களே.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS குழந்தைநாதன்.
0: குழந்தைநாதன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு
0: சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களுடைய ஆசைகளை ஞாபகம் வச்சு யாரு நிறைவேற்றினா அது உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருந்துச்சு?
2: என்னுடைய நண்பர்னு சொல்லலாங்க, நண்பர். அதாவது நண்பர்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆன்மீக பணியில்
0: இருக்கிறேன்.
2: அதனால நம்மளுடைய உறவுகள் இல்லாத நண்பர்கள் மட்டும்தான். அதுல நம்ம வானொலி நேயர்கள் தான் நமக்கு திடுத்துடன ஒரு வாய்ப்பு கொடுத்தது, மகிழ்ச்சியை கொடுத்தது, ஒரு பேரை கொடுத்தது, எல்லாமே நமது வானொலி தான் சொல்ல. எனக்கு இப்ப வாரியங்கள் குழந்தைனாலும் யாருக்குமே தெரியாது இல்லைங்களா?
0: நன்றி நன்றி.
2: ஒன்றிணைத்தி நண்பர்களை அறிமுகப்படுத்தினது நம்ம வானொலி தான்.
0: நன்றி சார். ரெயின்போ எஃப்எம்க்கு எப்பவுமே உங்களுக்கு நிறைய கடன்பட்டு இருக்கோம்.
2: ஆமா, என் வானொலி மட்டுமா ஐயா? நன்றி
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி. அவரை சர்ப்ரைஸ் பண்ணது வானொலின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி உங்களுடைய இன்போ நிகழ்ச்சியில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றின சின்ன சின்ன ஆசைகளாக இருக்கலாம், பெரிய ஆசைகளாக இருக்கலாம், மறக்க முடியாத விஷயங்களாக இருக்கலாம், அதெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியங்கள் தான் 2986-00-38 அல்லது 2952-0554. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? இளங்கோ சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சர்ப்ரைஸா நீங்க சொல்லிருக்கீங்க, ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க
0: அப்படிங்களா? நான் சர்ப்ரைஸா உங்கள்ட்ட இருந்து வந்து டாபிக் கேட்கலாம்னு பார்த்து நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க, சொல்லுங்க.
3: எனக்கு திடீர்னு இரவு ஒரு 11 மணி இருக்கும், ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னால நம்ம கே பாக்யராஜ் டைரக்டர் இருந்து ஒரு போன் வந்துச்சு. நாளைக்கு ஒகேனக்கல் ஷூட்டிங் வந்துடணும்.
0: ஓகே சார்
3: அப்படின்னு அவரு போன் பண்ணியிருந்தாரு. நான் அப்ப பாத்தீங்களா, நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கமா இருக்கிறேன், ஈரோடு வந்து நோக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒகேனக்கல் போகணும், இரவோட போகணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு வர சொன்ன கண்டிப்பா வரணும்னாரு. எதுக்குன்னு கேட்டீங்களா, ஒரு படம் அவர் ஷூட்டிங்கு, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு திடீர்னு கூப்பிட்டுறாரு. என்னடா அது, இது சங்கடமா இருக்கு, இவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி போக முடியும்னு யோசிச்சு நைட்டோட நைட்டா ஈரோடு வந்துட்டு நீலா எடுத்துக்கிட்டு அங்க போனேன், ஒகேனக்கல் போயிட்டேன் கால நேரமா.
0: ஓகே, அது வந்து உங்களோட மறக்க முடியாத சர்ப்ரைஸா இருந்துச்சு.
3: அது என்னன்னா, நிறைய வசனம் கொடுத்தாரு, என்னால பேச முடியல, அது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு அவரு. ஆனா என்னால நடிக்க முடியலன்னு அந்த சர்ப்ரைஸ் இருந்து மேல முடியல, இருந்தாலும் ஒரு சில நிறைய காட்சிகள்ல வந்து நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு.
0: ஓகே ஓகே சார்,
3: படத்துல
0: வருவேன். ஒரு சில ஆசைகள் வந்து நம்ம வந்து சொல்லிருப்போம், அதாவது சும்மா பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இந்த புக்கை வாங்கணும்டா, இந்த ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி வந்து இந்த வண்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். வண்டியெல்லாம் கூட பெரிய பொருள்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பொருள், உணவுப் பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லும்போது அதை ஞாபகம் வச்சு ரொம்ப நாள் கழித்து வந்து நமக்கு வந்து அதை திடீர்னு கொடுக்குறப்போ எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கும், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம், யார் இங்கேருந்து?
4: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
4: நலமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கேன். யார் இங்கேருந்து பேசுறீங்க, பேரை சொல்லுங்க.
4: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எஸ் வேல்முருகன் ஐயா.
0: வேல்முருகன் ஐயா, நலமா இருக்கீங்களா?

0: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: கேட்டுட்டு இருக்கேன். சர்ப்ரைஸ்
1: என்னன்னா,
0: எனக்கு திருமணம் ஆயிட்டு 25 ஆண்டு ஆகுது.
1: ஓகே.
0: எனக்கும் என் மனைவிக்கும் தெரியாம சொல்லவே மனசு வருதுயா.
1: சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: என்னுடைய மகள் எனக்கு வாட்ச் கொடுத்தாங்க.
1: ஐயோ, வாட்ச் வாங்கி கொடுத்தது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குல்ல உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இன்னும் பல சர்ப்ரைஸ்கெலாம் உங்களுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார், நன்றி சார். நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஒரு வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க மகள், அதில் வந்து எவ்வளோ ஒரு எமோஷ்னல் ஆகுறாருன்னு பாருங்கள். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஆட்டோ குமார்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
1: வெஸ்ட் மாம்பழம். நலமா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. இல்லை உங்களுடைய வாழ்க்கையில யாராவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்களா?
3: சர்ப்ரைஸ்ங்கிறது சாதாரண விஷயம் தான், ஆனா எனக்கு அது சர்ப்ரைஸ்.
1: அதுதான் கேக்குறேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரிய விஷயங்கள் சர்ப்ரைஸ் பாங்க. இப்ப அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில இதுதான் சர்ப்ரைஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம்.
3: டிசம்பர் 25 டிசம்பர்ல வந்து எங்க மருமகளுக்கு பிறந்த நாள்.
1: ஓகே.
3: சரி, எங்க வெளியில அழைச்சிட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா எங்க பேர ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, அது என்னமோ முன்னாடியே எவ்வளவு நாகரிகம் வளர்ந்துருக்குதுன்னு அங்க போனதும் தெரியுது. இத்தனை மணிக்கு இத்தனை பேர் வர்றோம்னா அந்த சேர் டேபிள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்,
1: ரெடியா இருக்கு,
3: ரெடியா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணாம அங்க போயிட்டு அந்த சாப்பாடு நிறைய, அதை மேல நான் பாத்துருக்கிறேன் அந்த பசே சிஸ்டத்துல. ஆனாலும் அது என்னமோ மேகையிலேயே அந்த இதெல்லாம் வந்து என்னமோ கீழே என்னமோ எரியற மாதிரி இருக்குது. அதுல என்னமோ அதை ஹீட் பண்ணி
1: சாப்பிடணுமா,
3: பன்னீர் இந்த குடமிளகா இதெல்லாம் இந்த டிக்கான்னுட்டு கொண்டுட்டு வந்து சமத்தத்தை தான் வைப்பாங்க பாத்துருக்கிறான்.
1: ஓ, அதை வந்து நீங்க எதிர்பார்க்கவே இல்ல, அங்க கூட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல, சர்ப்ரைஸா இருந்துச்சு.
3: நம்ம ஹோட்டலுக்கு இது போனோம்னா தோசை வேணுமா, பூரி வேணுமா, வடை வேணுமான்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட காலம் போய், அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. அதே நேரம் 10:30 மணிக்கு மேல அந்த ஏதோ ஒரு இடம், அது எந்த இடம்னுலாம் எனக்கு தெரியல, சென்னையில இருக்கிறன ஒழிய பீச்சுக்கு போகலான்னு போனா, இன்ன இடத்துக்கு எதுக்குடா பீச்சுக்கு போறீங்க அப்படின்னு. அங்க போய் பார்த்தா சார்,
1: நீங்க சந்தோஷம் தாங்கல உங்களுக்கு,
3: இவ்வளவு கூட்டம், ஆம்பளையும் பொம்பளையும் பசங்களும், குட்டி குட்டி பசங்க ஐஸ்கிரீம் விக்கிது,
1: என்ஜாய் பண்றாங்க வாழ்க்கையில,
3: என்ஜாய் பண்றாங்க சார். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாவும் சந்தோஷமாவும் ஆச்சரியம்.
1: நீங்க எதிர்பார்க்கவே இல்ல இதெல்லாம் நடக்கும்ட்டு. சாப்பாடு கூட்டு போனது, அந்த பீச்சு கூட்டு போனது, இரவு நேரத்துல பீச்சுக்கு போனது எல்லாமே உங்களால மறக்கவே முடியல. நீங்க இந்த மாதிரி யாருக்காவது செஞ்சிருக்கீங்களா? என்ன
3: பொறுத்த வரைக்கும் எங்க பையனுக்கு அது வந்து வீணும் சொல்ல முடியாது. அவங்க எதிர்பாராத அவங்களுக்கு 25வது கல்யாண நாள், 50வது பிறந்த நாள்,
1: எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க.
3: ஆமா, அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்ன என்ன அப்படி என்ன, எங்க பையன் வந்து பிசினஸ் மேன், அவன் ரொம்ப ஒரு அந்த பிசினஸ்லதான் அவனோட ஒரு கவனமே இருக்கும்.
1: ஓகேமா ஓகேமா, இதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கும் வரணும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துட்டு நன்றிமா, நன்றி,
3: நன்றிமா சார்,
1: நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? நலமா இருக்கேன், நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சியோட நிறைவுக்காளர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
5: ஹலோ, வணக்கம் சார், சென்னை பெருமளந்து வள்ளி பேசுறேன்.
1: வள்ளியம்மா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்க, ஷோ கேட்டீங்களா? சொல்லுங்க சார், உங்களுடைய வாழ்க்கையில யாராவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்களா? நீங்க யாராவது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்களா?
5: என் பசங்க தான்.
1: என்ன பண்ணாங்க?
5: திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பர்த்டே,
1: திடீர்னு
5: ரெண்டு பசங்களுக்கு காணும், எனக்கு தான் பர்த்டே.
1: சரி,

0: எப்பவுமே சிம்பிளா பாயசம் வச்சு கொண்டாடுவேன்
1: அவ்வளவுதான்.
0: சாக்லேட் கொடுப்பேன் சின்ன வயசுல. திடீர்னு பார்த்தா
1: மறக்க முடியாத தருணம் இல்ல.
0: ஆமா அப்புறம் போட்டோ எல்லாம் பிடிக்கிறானுங்க. உடனே கட்டுறா இல்லையா, நான் இருக்கிற பாட்டு விட கட்டமல விடுறாங்க கட்டுறா இல்லையா.
1: ரொம்ப நன்றிமா, உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி நன்றி. 11:53 ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய இன்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து உணவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பேனாவாக இருக்கட்டும், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை அதை அவங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க மூஞ்சிலே தெரியுது, அவங்களுடைய வாய்ஸ்லே தெரியுது. எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, எவ்வளோ எமோஷ்னலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பெரிய ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சோம் அப்படின்னு வைங்களேன், அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இப்போ நீங்கள் நிகழ்ச்சியிலே கேட்டிருக்கலாம் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்கன்ட்டு. கடைசியாக பேசின வள்ளியம்மா கூட வந்து எனக்கு பசங்க புடவை வாங்கி கொடுத்தாங்க, கேக் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. இது ஒரு சாதாரண விஷயம் தான். என்ன என்ன சொல்கிறது, ஒரு புடவை அப்படிங்கிறது அத்தியாவசியம், எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண விஷயங்கிறப்போ அதை அவங்க பசங்க கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொருத்தர் வந்து வாய்ஸில் வந்து எமோஷ்னல், அவ்வளோ எமோஷ்னல் ஆகிட்டார், வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அவங்களோட மகள் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யுங்க, எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துங்க, உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக தானாக தேடி வரும். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மகிழ்வித்து மகிழுங்கள்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக ஆசை திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டுருக்கு. மீண்டும் ஒரு மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த்.

0: நேரம் 12 மணி, தொழுவது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கற்றாழையை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தாவிக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உலக அமைதி தினமான இன்று ஒற்றுமை மற்றும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தேனியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 113 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் கட்டணமில்லா தரிசனம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியாவின் ஹிமான்ஷு தில்லான், ருத்ராங்ஷ் பாட்டில், பர்த் ராகேஷ் மானே வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை 38.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 230 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 2:12. இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மிஷ்டி கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். கடலோரங்களை பாதுகாக்கவும் அதன் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கவும் 2023 உலக சுற்றுச்சூழல் தினமான June 5 கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த மிஷ்டி, மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட்ஸ் அண்ட் டேஞ்சபிள் இன்கம்ஸ். அதாவது கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம். மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் கடலோர மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், மேற்கு வங்கத்தின் சுந்தரவன காடுகள் உள்ளிட்ட இடங்களில் சதுப்பு நில காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே முக்கிய நோக்கம். இந்த அலையாத்தி காடுகள் கடலோரங்களை இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கின்றன. சூறாவளி, சுனாமி, கடல் நீர்மட்டம் உயர்வு போன்றவை தாக்கும்போது பேராபத்துகள் நிகழாத வண்ணம் ஓர் இயற்கை அரணாக இந்த காடுகள் காத்து நிற்கின்றன. இவற்றின் அடர்ந்த வேர்கள் மண் அரிப்பினையும் தடுப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் தெரிவித்துள்ளனர். மேலும் இவை இருக்கும் பகுதியில் கடல்சார் பல்லுயிர்கள் பெருகவும் அவற்றால் மக்கள் லாபம் ஈட்டவும் வழி கிடைக்கிறது. புதிய வகை மீனினங்கள் இந்த அலையாத்தி காடுகள் இருக்கும் பகுதியில் நன்கு தழைப்பதாக தெரிகிறது. ஒரு வகையில் சமமான சூழல் உண்டாவதாகவும் அறியப்படுகிறது. இவற்றால் அதிகளவில் காற்றில் கலந்துள்ள கரியமலத்தை உறிஞ்சிக் கொள்ள முடியும். இதனை கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது தாவர கரிம தேக்கம் என்கிறார்கள். மீனவர்களின் வாழ்வாதாரம் உயர்வதோடு சுற்றுலாவும் அந்த பகுதிகளில் பெருகுவதால் நல்ல வருமானம் நிலையாக கிடைப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு சதுப்பு நில காடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நாட்டின் கடலோரங்களை காக்கும் அதே வேளையில் மக்களின் வருமானத்தையும் பெருக்கிட எண்ணுகிறது. இந்த மிஷ்டி திட்டத்தில் உள்ளூர் சமூகங்கள் தங்கள் கடலோர பகுதிகளில் சதுப்பு நில காடுகளை உருவாக்கிக் கொள்ள ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். இதன் நீடித்த பயன்களை கொண்டு வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதில் தனியார் பங்களிப்புக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. புதிய இந்தியா 2030 என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் வாயிலாக ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்கென நிதி ஒதுக்கீட்டினை நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இதனால் பருவநிலை மாற்றத்தினை திறம்பட கையாளவும் அதனால் பசுமை சூழலை ஊக்குவிக்கவும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யவும் வழி கிடைக்கிறது. ஆக்கிரமிப்பு அயலினங்கள் உள்ள பகுதிகளில் அவற்றை களையெடுத்து அலையாத்தி காடுகளை அமைக்க விரிவான ஆய்வுகள் நடந்து வருகின்றன. 5 சுமார் 540 சதுர கிலோமீட்டர் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் என கட்டங்களாக அமல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சவால்கள் என்றால் தொடர்ந்து உயர்ந்து வரும் கடல் நீர்மட்டம். கடந்த 3 10 கேரளாவில் சுமார் 95% சதுப்பு நில காடுகள் அழிந்துவிட்டன. அதேபோல் அதிகரித்து வரும் நிலத்தின் உப்புத்தன்மை, இதனால் அலையாத்தி காடுகளின் வளர்ப்பில் மாற்றங்கள் வருகின்றன. இந்த திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி கடந்த 2 மட்டும் கண்கூடான பலன்களை பார்த்து வரும் மாநிலம் குஜராத். 19,020 நிலப்பரப்பில் சதுப்பு நில காடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில காடுகளின் பயன்பாடுகளை மக்கள் முன்வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதனால் கிடைக்கும் வருமானம் ஈட்டும் வழிகள் அவர்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடலோரங்களை காப்பதால் எதிர்வரும் பருவநிலை சவால்களை நம்மால் சரியாக எதிர்கொள்ள முடியும் என அறிவியலாளர்கள் எடுத்து கூறி வருகின்றனர். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை மிஷ்டி கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடு முன்முயற்சி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12:25.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது

இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு அழகான தலைப்பு, அதாவது கேட்டாலே ஒரு நிம்மதி. எல்லாருமே வந்து ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், இருந்தாலுமே ஒரு நிம்மதி தேவைப்படுது. அந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன செஞ்சால் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்குள்ள மனசில் ஓடிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்காகவே இன்றைக்கு மன அமைதி தரக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேள்வியாக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம் எது? இது பண்ணால் எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது, என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியுது. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான தனிமையில் இருந்தாவே எனக்கு மன நிம்மதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒருத்தருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். 2 9 8 6 0 0 3 8 மற்றும் ஒரு எண் 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேர்களாக நீங்கள் இருந்தால் 0 4 4 என்ற இணைப்பு எண்ணை சித்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மொழி திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியிருக்கும் பாடல், இது கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில முதல் நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? மனநிம்மதி தரக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா எது?
1: யோகா பண்ணுவேன்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம். பக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி மேடம், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம்னா என்னமா?
2: எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது.
0: ஓகே.
2: அடுத்து வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்றது.
0: வாக் பண்றது,
2: வாக்கிங் போறாம ஜஸ்ட் ஒரு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வாக் பண்றது வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, சூப்பர்மா, நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு.
0: நானும் நலமா இருக்கீங்க.
3: காஞ்சிபுரத்துல இருந்து மார்க்கன் டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: ஓகே, உங்களுக்கு மனநிம்மதி தரக்கூடிய ஒரு செயல்னா ஒரு விஷயம்னா எது?
3: தனிப்பட்ட முறையில விரும்புவேன், ஆனா வந்து எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா எனக்கு ரேடியோ வச்சு எனக்கு பிடிச்ச பாட்டை வச்சு அந்த மன அமைதி அப்படி போயிடுவோம் மேடம்.
0: ரேடியோ கேட்டவே உங்களுக்கு மனசு வந்து நிம்மதியாயிடும். இது ஹாய் ஸ்நேகித் நிகழ்ச்சியில ஆனா நானும் பேசிட்டே இருக்கேன்ல. சரி ஓகே, இனி வரக்கூடாது. எப்படி சொல்றது தெரியல. சரி, உங்ககிட்ட சொல்றேன். நன்றி, நன்றி, நன்றிங்க. வணக்கம். நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: தோட்டத்துல
0: ஊஞ்சல் வச்சிருக்கீங்க, அது ஆடும்பொழுது உங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கு?
4: குட்டி பசங்க ஒரு அண்ட பசங்க ஒரு சண்டை பாடலாம், அதுக்கு ஜாலியா ஆரம்பிப்பேன். அப்புறம் தோட்டம் எங்கிட்ட பூச்சொடி வச்சுக்கோ, அதெல்லாம் தண்ணி விட்டு அது கழுவு பார்ப்பேன். அப்புறம் வந்து லவ் பர்த்டே அதுக்கு டிடி போடுறேன், அது மேல போட்டு அது கட்டி வாங்க அது ரசி பண்ணுவேன் மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க,
4: தேங்க்ஸ் மேடம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு மனசு ஒரு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம்னா எது?
5: நான் வந்து சின்ன சின்ன கவிதைகள் எழுதுவேன், அது அதுல வந்து மனசு ரிலாக்ஸ் ஆயிரும் எனக்கு.
0: சின்ன
5: சின்ன கவிதைகள் எழுதும் போது அதாவது குறிப்பா மறந்தும் செய்யாதே தீது, செய்தால் சாபம் கொடுப்பார் சாது, இறைவிடம் செய்யாதே வாது, அடுத்தவர் பொருளுக்கு ஆசை, திருடி சேர்ப்பது சேர்த்து வைப்பார் காசை, அதனால் அவருக்கு கிடைக்கும் பூசை, இழந்தவர் இழந்தவர் அவர் மேல் போடுவார் கேசை, உழைத்து வாழ்வதற்கு எதுக்கு.
0: நன்றிங்க, அழகா இருக்கு, அழகா இருக்கு, அழகா இருக்குங்க, அழகா இருக்குங்க, நன்றிங்க. நிகழ்ச்சியில சிறுத்தை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கு மன நிமதி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்க?
1: சூப்பர் மேம். இந்த மாதிரி லெஜண்ட் கிட்ட நாங்க பேசும்போது எங்களுக்கு பூஸ்ட் அப் பண்றது, எஃப்எம் கேட்டாலே எங்களுக்கு அப்படியே எனர்ஜி எங்க இருந்துதான் வரும்னு தெரியாது. எவ்வளவு வேலை கஷ்டமா இருந்தாலும் அப்படியே பனி போல, சூரியனை கண்ட பனி போல அப்படியே நகர்ந்து போயிடும் எங்களுக்கு கஷ்டமெல்லாம். அந்த மாதிரி ஒரு எஃப்எம் எங்களுக்கு எல்லாம் ஆகாஷ்வாணி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்கெல்லாம் பாக்கியம் பெற்றிருக்கோம். கேட்டு நாங்கள எங்களை பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்கு உங்களை மாதிரி லெஜண்ட்
0: உண்மையாவே ஒரு சாமி கும்பிட்டாவே நம்மளுக்கு நம்ம ஒரு மனசு நிம்மதி வந்துரும் இல்லீங்களா?
1: ஆமா வந்துரும். இருந்தாலும் அதை விட இது எங்களுக்கு மனசு நிம்மதிக்காக தானே கும்பிடுறோம். அந்த நிம்மதி எங்களுக்கு இங்க கிடைச்சிருதே.
0: ஆமா,
1: இதுதான் நாங்க தெய்வமா கொண்டாடுறோம்.
0: கண்டிப்பா, இது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. நன்றி
1: மேம்.
0: நன்றிங்க
1: மேம். தேங்க்யூ மேம்.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: இது வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சிங்க. ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டுமே தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்ல விரும்பலை. அனைத்து மகளிர், பெண் தோழிகள் அனைவருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கோங்க. இரண்டு ஒன்பது எட்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு மற்றும் ஒரு எண் 2952055544. வெளியூர் நேர்களா நீங்க இருந்தா 044 என்ற இணைப்பு எண்ணை சித்து தொடர்பு கொண்டு நீங்க என் கூட பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்போம். ஜோதா அக்பர் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடி இருக்கும் பாடல் இது. பாடலுக்கு இசை யார்? ரஹ்மான்.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல

இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சற்று நேரத்தில்.

0: தாய் சிநேகிதி நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஓ, இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம மன நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் மன நிம்மதி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஊஞ்சல் விளையாடுறது கூட உண்மையாகவே ஒரு மன வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பஸ்டர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். சரி, ஓகே, நிகழ்ச்சியில் எடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கே இருந்துங்க?
1: நான் ஜெயந்தி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஜெயந்தி கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லுங்க மேம்.
1: மேடம், எனக்கு நிம்மதியே தரணும், ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணுவேன். எனக்கு வந்து வீடு நல்லா க்ளீன் பண்ணினா என்னோட அந்த கான்சென்ட்ரேஷன்ல அதுல போயிடும்.
0: எனக்கும் சேம் அதே மாதிரி. இப்போ எதனா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு அந்த கவலை எல்லாம் போயிடும்.
1: அப்புறம் மேடம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே வெளியில அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணணும்.
0: கண்டிப்பா இல்ல, டெரஸ்ல ஒரு லைட்டா வாக் பண்ணலாம்.
1: அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் சுடோக்கு அந்த மாதிரி பசில்ஸ்
0: ஏதாவது.
1: இதுதான் மேடம் நான் பண்றது.
0: அதான் உங்களோட மன விஷயம்.
1: யாராவது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிட்டு
0: உண்மையாவே ஜெயந்தி மேடம் சொன்னது போல ஒரு நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கணும் கண்டிப்பா. யாராவது ஒரு

0: ஒருத்தர் இருந்தால் கூட நம்மளுக்கு புத்தகங்களும் சரி, ஒரு நண்பர்களும் சரி, நமக்கு வந்து நிறைய ஒரு மனநிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
0: ராணிமா சொல்லுங்கள்.
1: ஃப்ரீ டைம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வீட்டில எல்லாம் புடவெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இழுத்து போட்டு நல்லா நீட்டா
0: சூப்பர் சூப்பர்
1: மடிச்சு அப்படி வைக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப நாளா புடவை கொடுக்காதது, அதெல்லாம் முன்னால கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அரேஞ்ச் பண்றது. அதே மாதிரி கிச்சன்ல வந்து திருப்பி எடுத்து சமையலுக்குள்ள பொருளை எல்லாம் எடுத்து பாக்க அரேஞ்ச் பண்றது, இல்ல எழுதி லேபிள் ஒட்டி வச்சிருப்பேன். இப்ப கடுகுன்னா கடுகுன்னு எழுதி ஒட்டி வச்சிருப்பேன். அந்த கடுகு முடிச்சிட்டா அப்படின்றத பாத்து அதை ஃபில் பண்றது, அதை நோட் பண்ணிப்பேன் எதெல்லாம் முடிய போகுது அப்படின்றது. அது இந்த மாதிரி இப்ப கேஸ் சிலிண்டர் அப்படின்னு சொன்னா அந்த டேட்டை ஸ்டிக் பண்ணி வச்சிருப்பேன், முடிஞ்சிட்டு அப்படின்றது தெரியும்.
0: அந்த
1: மாதிரி எல்லாம் செக் பண்றது அப்படி செய்யறது, அப்புறமா பெட்டு கூட விளையாடுறது.
0: கரெக்ட், சூப்பர் சூப்பர், நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
0: அதே போல் வீட்டில் இருக்கிறப்போ நமக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாவே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஜெயந்திமா சொன்னாங்க. இப்போது ட்ரெஸ்லாம் வந்து நீட்டாக அடுக்கி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவடியிலேருந்து ராணிமா சொன்னாங்க. உண்மையாகவே இதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல் இப்போ நல்ல நண்பர்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மொபைலில் வந்து நம்ம பேசிட்டே கூட சில வேலைகள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தனியாக செய்யும் பொழுது வந்து ஐயோ இன்னமும் வேலை இருந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் தோணிகிட்டே இருக்கும். இப்படி நம்ம பேசிட்டே செய்கிறப்போ எனக்கு உண்மையாகவே ஃபோனை வந்து பேசிட்டு அந்த ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து எப்போ செஞ்சு முடிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த அளவுக்கு செஞ்சு முடிச்சுவேன். நிறைய பேர் நான் பண்ணுற விஷயங்களை அப்படியே சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் தொடர்வோம். நியூ திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் இது. வைரமுத்து ஏற்றிய பாடலுக்கு இசை யா ரஹ்மான்.

நேரம் சரியா 12:50 30 நொடியாயிற்றுக்கு. இது சென்னை ஃபம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செம்மதூளு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைய ஸ்நேகிதிகள் அழகாக தங்களுடைய அந்த ஒரு செயல்களை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மனநிம்மதி தரக்கூடிய ஒரு செயல் எப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஓகே, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்போம். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கும் பாடல் இது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இந்த அமைதியான மதிய வேளையில் இந்த நேரத்தில் 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக உங்களுக்காக எங்கள் மாமா திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதனோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

1:05 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காணும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக மாணவன் திரைப்படத்திலிருந்து சங்கரன் கணேஷ் இசையில் தியாகராஜன் அவரோட வரிகளில் பி சுஷிலா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 7 சமுதாயம்.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

1:10 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காரம் நிகழ்ச்சியில் தான் இணைச்சிருக்கோம். திரைக்காரம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் உங்களுக்காக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலேருந்து கே வி மகாதேவனுடைய செயல கண்ணதாசன் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

1:15 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் 60-70களில் வெளிவந்த பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதனோட இசையில் பாலிவுட் வரிகளில் SPBயோட வாய்ஸில் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமந்து உள்ளு.

0: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
1: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
0: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒரு மணி 20 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். திரைக்காணம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் உங்களுக்காக எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதனோட இசையில் TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு?

திரைக்கானம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக வைராக்கியம் திரைப்படத்திலிருந்து மனோஜ் அவருடைய செயல எஸ்பி பாலசுப்ரமணியனோட குரலில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 91.4 இங்கே எல்லாமே சமதோலு.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா

ஒரு மணி 36 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக நம்ம குழந்தைகள் திரைப்படத்திலேருந்து MS விஸ்வநாதனோட இசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் ஜானகி குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்த நேரம் 1:44. திரைக்கானம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக ராமன் எத்தனை ராமனடி அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்து MS விஸ்வநாதனோட இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதுளு.

1:49 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. காலங்களை கடந்து இன்றும் நம் மனதில் ஒலிக்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக காவிய தலைவி திரைப்படத்திலேருந்து MS சுனாதன இசையில் கண்ணதாசனோட வரிகளில் பி சுசிலா குரலில் ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஒரு 1:54 ஆகிட்டு இருக்கு. திரையாம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதம் பாசலி அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4, கேளாமை சமதுள்ளு.

திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வீட்டுக்கு வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கு. இத்தனும் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தூர பூவை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல் இது. முத்துலிங்கம் ஏற்ற இந்த பாடலுக்கு இசை மனோஜ் கியான்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் இது. முத்துலிங்கம் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே சமதூளு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடியிருக்கும் பாடல் இது. கங்கை அமரன் ஏற்றது பாடலுக்கு இசை இளையராஜா.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குன்னூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்கா அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சம்மதுள்ளு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அல்சைமர்ஸ் தினம். இது என்ன அப்படி சொல்லிட்டு நமக்கு பேர் கேட்டாவே சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது நம்மை சுற்றி இருக்கிற சில பெரியவர்கள் நேற்று நடந்த விஷயங்களை கூட மறந்துடுவாங்க. ஒரு கேள்வியையே மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் நெருங்கியவர்களோட பெயரை கூட அவங்க நினைவில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்போது நம்ம என்ன நினைப்போம், வயசானாவே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சரி சாதாரணமாக நம்ம வந்து விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் எல்லா மறதிக்குமே சாதாரணம் வர காரணமா இல்லை மறதிக்கும் இந்த அல்சைமஸ்க்கும் நோய்க்கும் வித்தியாசம் இருக்கா, இந்த நோய் யாருக்கு வரும், ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நரம்பியல் நிபுணர் டாக்டர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்மா,
1: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க டாக்டர்,
2: மிக சந்தோஷம்.
1: ஓகே டாக்டர், இந்த தினம் இன்னைக்கு ஏன் டாக்டர் கொண்டாடப்படுது?
2: ஸோ இந்த மறதி நோய் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் இந்தியருடைய வாழ்க்கை நேரம் வந்து 60 வயசுல முடிஞ்சிடும். இப்போ நம்மளுடைய தொழில்நுட்ப வசதிகள், மருத்துவ வசதிகள் இது மூலமாக நம்மலாம் ஒரு 70-78 வயசு நல்லாவே வாழ்கிறோம். ஆனால் நல்லா வாழ்கிறோமா, அதான் கேள்வி. ஸோ அந்த நல்லா வாழ்கிறோமான்ற போது இந்த 60 வயசுக்கு அப்புறமா என்ன நோய்கள் நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணணும்னா, நரம்பியல் ரீதியாக நம்மளை அதிகம் பாதிக்க

0: நோய் வந்து இந்த மறதி நோய். ஸோ இந்தியா ரொம்ப நாள் வாழும் போது அந்த இந்தியா மறதியோடு வாழக்கூடாது அப்படின்றதுனால நாம் இந்த நாளை நம்ம அனுசிக்கிறோம் இந்த வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே மூலமாக.
1: ஓகே, இந்த அல்சைமர்ஸ்னால் என்னங்க டாக்டர் முதல்ல?
0: ஸோ ஒரு நரம்பியல் தேய்மானத்தினால எல்லாருமே, ஒரு மனிதன் ஆவரேஜாக 40 வயசு தாண்டும் பொழுது அவர்களுடைய மூளை வந்து சிறுக சிறுக தேய ஆரம்பிக்கும். அதாவது 0.1% ஒரு வருஷத்துக்குன்னு தேயும். இது இயற்கையாக வயதின் காரணமாக வர தேய்வு தான். ஆனால் இந்த தேய்வு வந்து எப்போ மறதியாக மாறி அந்த மறதி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் குறுக்கீடு பண்ணுதோ, அதாவது உங்களுக்கு தேவையான செய்ய முடியாமல் பண்ணுதோ, அந்த நரம்பியல் தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை வந்து நம்ம அது அல்சைமர்ஸ் நோய்னு சொல்கிறோம்.
1: ஓகே, இந்த அல்சைமர்ஸ் நோய் வந்து எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வரும் டாக்டர்?
0: பெரும்பாலும் நாம் பார்க்கறது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கலாம், பட் வேலையுடைய இதில் அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ நாம் நம்மளுடைய கணக்குக்கு 60 வயசுக்கு மேலே அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவோம்.
1: ஓ, 60 வயசுக்கு மேலே தான்.
0: ஆமாம்.
1: இப்போ இந்த நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்?
0: ஸோ அவங்க அவங்க இந்த நோயுடைய ஆரம்ப அறிகுறிகளை பெரும்பாலும் கூட இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த அல்சைமர்ஸ் நோய்க்கான இந்த விழிப்புணர்வில் நாம் அதிகம் பேசுறது கூட இருக்கவங்களுக்கான விழிப்புணர்வு தான். ஏன்னா தன்னுடைய பற்றாக்குறையை அந்த பாதிக்கப்பட்டவங்க உணர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அன்லெஸ் அவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு வேலை பார்க்குறாரு ஒழிய. ஸோ பெரும்பாலான நேரங்களில் பொருள்களை அங்கங்கே வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இன் பர்டிகுலராக இது வந்து யாருக்கு ரொம்ப பொருந்தும்னா, ரொம்ப பக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு இடத்துல வச்சு தேடுறது, பேசின கான்வர்சேஷன்ஸ், நம்ம என்ன பேசணுமோ அதை காலையில் பேசியிருப்போம், சாயந்தரம் மறந்துடுவாங்க. இதில் வந்து ரொம்ப முன்னிப்பான விஷயம் என்னென்னா, ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது இன்னைக்கு நேத்திக்கு கொஞ்ச நாளில் நடந்த விஷயங்கள் தான் மறக்கும். இப்போ நம்ம தமிழக முதல்வர் யாருன்னு கேட்டால் மறந்துடும். அதே ஆளை வந்து நீங்கள் வந்து 1980 என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க.
1: ஸோ
0: இந்த லாங் டேர்ம் மெமரி நல்லாயிருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரி மறந்துடும். ஏன்னா நியூ லேர்னிங் எபிலிட்டி, புதிதாக கற்றுக்கொள்ளும் தன்மையை தான் மறப்பாங்க. ஸோ நீங்கள் எதை புதுசாக கொடுத்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு கிளர்க் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்குறோம். அவர் அந்த ஃபைலை கொண்டு போய் கேபினெட்டில் வச்சிட்டா அந்த ஃபைலை நீங்கள் எப்போ திரும்ப கேட்குறீங்களோ அப்போ கொண்டு வந்துடுவார். அவர் வைக்கலை, அவர் மறந்துட்டார், அந்த ஃபைல் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் கேட்குற நேரம் கிடைக்காது. அது போல் நீங்கள் கொடுக்குற புது இன்ஃபர்மேஷனை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வராது. ஆனால் 1980 பழைய ஃபைலு தேவைன்ற போது கிடச்சிரும். ஸோ இதுதான் அந்த பழைய விஷயம் ஞாபகத்துக்கும் புது விஷயம் மறக்கிறதுக்கான காரணம். அது
1: அதை நாம் மறதின்னு சொல்லலாம் இல்லைங்க டாக்டர்?
0: ஆமாம், இது மறதி தான்.
1: ஆனால் மறதிக்கும் அல்சைமர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
0: ஸோ இப்போது நாம் பேசினபடி பார்த்தா நமக்கு காய்ச்சல்னு வருதுன்னா அந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலா, மலேரியா காய்ச்சலா, வைரல் காய்ச்சலான்னு நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோமோ அந்த மாதிரி மறதின்றது ஒரு காய்ச்சல் மாதிரி. அந்த மறதிக்கான ஒரு காரணம் அல்சைமர். அந்த மறதிக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் நரம்பியல் தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மறதி வந்து அல்சைமர் நோயின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோ. ஸோ மறதின்றது வந்து ஒரு வெளிப்பாடு, அது நோய் இல்லை. அந்த வெளிப்பாடுக்கு காரணமான நோய் வந்து அல்சைமர்.
1: அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா மறதினா ஒரு கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வரும், ஆனால் அல்சைமர்னா அந்த நோய்,
0: அது வந்து ஒரு நோய். அல்சைமர்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது ஞாபகம் வரதுக்கான விஷயங்கள் ரொம்ப
1: கஷ்டப்படுவோம். மறந்துட்டோம் அப்படின்னா ஞாபகம் வந்துருச்சு, அது மறதி.
0: அதே தான்
1: கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க டாக்டர், எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு க்வெஸ்சன், அதாவது இப்போது ஒருத்தருக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவருக்கு ஒருத்தருக்கு இந்த அல்சைமர் நோய் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது தொடருமா?
0: ஸோ அல்சைமர் நோயை பொறுத்த வரைக்கும் 60 வயசுக்கு வேறு மேலே வர அல்சைமர் நோய்னா இயற்கையாக மூளை தேய்மானத்தினாலேயே வரக்கூடிய ஒரு நோய் தான் இது. இந்த ஒரு சிலருக்கு, இன்னும் சொல்லப்போனால் 1/100 மட்டும் அது வந்து ஒரு 50 வயசுலேயே வரக்கூடும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றங்கள்னால அல்சைமர் நோய் ஏற்படலாம். இவ்வாறு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு மரபணு சோதனையை பண்ணி அவங்களுடைய வம்சாவளியினருக்கும் அதை பண்ணி பார்ப்போம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அல்சைமர் நோய் இருக்கிறவங்களுடைய குடும்பத்துக்கு அது வரணுன்றது அவசியம் இல்லை.
1: இப்போ நீங்கள் ஒரு சோதனை அப்படின்னு சொன்னீங்க, அது எப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், அந்த பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா?
0: ஸோ நான் சொன்ன சோதனை வந்து மரபணு சோதனை, பிளட் டெஸ்ட்.
1: ஓகே,
0: பட் அல்சைமர்ஸ்ன்ற சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே தேவைப்படாது. உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி செயல்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு மாற்றம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவுடைய சாப்பாடு செய்கிற முறை மாறுதுன்னு

0: வச்சுப்போமே.
1: ஓகே,
0: அவங்களுடைய அவங்க செய்கிற ருசி மாறுது. எப்போ பார்த்தாலும் பெருங்காயமோ உப்போ ஏதோ ஒன்று போட மறந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ சந்தேகப்படணும் நீங்கள். சரி, இன்னி இது எங்கள் அம்மாவுடைய ருசியே கிடையாது, இப்படி எங்கள் அம்மா சமைக்க மாட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அவங்களுடைய ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ் இப்படி தான் போவாங்க, இப்படி மேடையை துடைப்பாங்க, இப்படி தான் செய்வாங்கன்றது மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க செஞ்சு அலங்கோலமாக வைக்கிறாங்க அப்படின்னும் போதே நீங்கள் இதை சந்தேகப்படணும். ஒரு அப்பா வந்து காலையில் எழுந்து கரெக்டாக வந்து வாக்கிங் போயிட்டு பால் வாங்கிட்டு வராருனா சில நேரம் எதுக்கு போயிட்டு வந்தோடனே அவருக்கு தெரியலன்னா சந்தேகப்படணும். நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் சொல்லியும் அப்பா நான் அது மாதிரி சொன்னனேப்பா, நீ ஏன்ப்பா செய்யலைன்னா நீ எப்போ சொன்னேன்னு உங்ககிட்ட திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் க்ளூ கொடுத்தோம், நீங்கள் க்ளூ கொடுங்க, அப்பா இந்த நேரத்தில் இங்கே பேசணுமேப்பா, இப்படி பேசினேனேப்பா, எப்பப்பா பேசுனே, இதெல்லாம் நீங்கள் ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறாருல்ல, அப்போ நீங்கள் டெஃபினட்டாக டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயே ஆகணுன்றது நிலைமை.
1: அவன் அப்படி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் கட்ட அந்த சோதனைகள் பரிசோதனைகள் எந்த மாதிரியாக இருக்கும்?
0: ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள முதல்ல இந்த கேள்விக்கு முதல் ஸ்டெப்பு பார்க்கணும், எங்கே போய் பார்க்கணும் அப்படின்றது ஆகிடுது. அப்படி பார்த்தா இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதல்ல நரம்பியல் டாக்டரை அணுக வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஒரு நரம்பியல் டாக்டர் அதை என்ன செய்வார்னா முதல்ல அவங்கள பார்த்து முதல்ல ஹிஸ்ட்ரி கேட்பார், உட்காந்து என்ன ஏதுன்னு விசாரிப்பார். பேசும்பொழுதே நரம்பியல் மருத்துவருக்கு இல்லை இவருக்கு ஒரு அல்சைமர் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை இவருக்கு அல்சைமர் இல்லை வேறு சில காரணங்கள் இருக்குதுன்னு வித்தியாசப்படுத்த முடியும். அதுக்கு பிறகு வந்து காக்னேட்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், அதாவது மூளை உடைய செயல்பாட்டு திறன்களை தீர முழுக்கவாக டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில டெஸ்ட்டுகள் இருக்குது, அது பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். அந்த டெஸ்ட்டை வந்து நிதானமாக அவங்களுக்கு பண்ணி அவங்க வயசு உடையவங்களுக்கு அக்செப்டபுளான லிமிட்டுக்குள்ளே அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்களா, 100 மதிப்பெண்களுக்கு இவங்க வயசுக்கு எவ்வளோ எடுத்தால் நல்லது அப்படின்னு அதுக்குள்ளே ஸ்கோர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதை பார்த்துட்டு இல்லை அதில் குறைபாடு இருக்குது அப்படின்னு இருந்தாலோ இல்லை அந்த அது ஸ்கோரே நல்லா இருந்தாலும் இவருடைய அவங்க வீட்டில் தெளிவாக சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணுறதுனா ஸ்கோர் எங்கள் சைடில் பார்க்குறது, ஆனால் வீட்டில் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் இவர் இப்படி கிடையாது, எங்களுக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஸ்கோர் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் வந்து உங்கள் கிளாஸ்லேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க்,
1: ஓகே,
0: ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து 10th ரேங்க் போயிட்டீங்க, ஆனால் 10th ரேங்க் நல்ல ரேங்க் தான் சந்தேகப்பட்டோம்னா அதுக்கு பிறகு இது வந்து ஸ்கேன்களும் சில மருத்துவ ஒரு பிளட் டெஸ்ட்டுக்குள்ள போவோம். ஏன்னா எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து அல்சைமர்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணி நிவர்த்தி பண்ணக்கூடிய காரணங்களை முதல்ல பார்ப்போம். ஏன்னா அல்சைமர்ன்றது நரம்பியல் தேய்மானம் வயசானால் நடக்குது, ஆனால் நிவர்த்தி பண்ணக்கூடிய முழுசாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய காரணங்களை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது காரணம் இருந்தால் அதை வைத்தியம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிடுவோம். அப்படி முடியாத பட்சத்தில் தான் இது அல்சைமர்ஸ் நோக்கி நகரும்.
1: ஓகே டாக்டர், சூப்பராக சொல்லிகிட்டு இருக்கீங்க டாக்டர். இப்போது இந்த அல்சைமர் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கணுங்க டாக்டர்?
0: ஸோ முதல்ல அல்சைமர்ஸுன்ற டயக்னோசிஸை வந்து ஒரு டாக்டர் சொல்லும் பொழுது இரு வேறு நேரமாக பேசணும். ஸோ இப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து பெரும்பாலான நேரங்கள் எங்கள் ப்ராக்டிஸில் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே வந்து எனக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் நான் பார்க்குற முக்கிய முக்கால்வாசி பேஷண்ட்ஸுக்கு வந்து என்னை நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் வீட்டில், என்னை வேண்டா விருப்பா என் பொண்ணு, பெரும்பாலான நேரங்கள் பொண்ணுங்க சொன்னால் மட்டும்தான் வருவாங்க, அந்த அப்பாவோ அம்மாவோ என் பொண்ணு கூப்பிட்டு வந்துட்டா அவள் சொன்னதுனால தான் வந்தேன், எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ என் மேலே வந்து இது சொல்கிறாங்க, ஒரு சந்தேகம் ஏற்படும், நம்மளை வந்து ஏதோ பண்ண பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த சந்தேகத்துக்கு காரணம் அவருக்கு தெரியாது தனக்கு மறக்குதுன்ட்டு, ஆனால் அவங்க நோட்டீஸ் பண்ணி சொல்லும் போது அவர் வந்து அது இதெல்லாம் இல்லைங்க அது இவங்க சும்மா சொல்கிறாங்கன்னு வாங்க. ஸோ அவரை முதல்ல வேறு விதமாக டீல் பண்ணும், இது ஒன்றும் இல்லைங்க, இது இது ஒரு விதமான மறதி தான், அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லிவிட்டு இந்த அல்சைமர்ஸ் எப்படி எவால்வ் ஆகும்னு தனிப்பட்ட விதமாக அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். இதில் ரெண்டு விதம் வரும், இந்த மறதியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து கூட இருக்கவங்களுக்கு பயத்தை உருவாக்கும், அவருக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக்கும். ஆனால் அந்த மறதி இருக்குன்னு அவர்கிட்ட சொல்கிறது மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய கோபம் இருக்குல்ல, அது இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த நீங்கள் உங்களுக்கு மறக்குதுப்பான்னு சொன்னால் அது ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க
1: தனக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு அவங்களால ஏற்றுக்க முடியல,
0: ஏன்னா அவங்க அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரிட்டையர் ஆகிருப்பாங்க, 4 பிளான் வச்சுருப்பாங்க, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கும் போது உனக்கு ஒரு நோய் இருக்குன்னு ஒன்று அது ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தை வரும். அப்போது அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணுன்றது அவசியம் இல்லை, அவருக்கு மறந்துதுன்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியாப்பா சரிங்கப்பா இது இப்படியா சரி இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு அவருடைய மைண்டை பாசிவாக வைக்காத மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அப்படி செய்யணும். இப்போ உட்காந்து அவர் வந்து மறதின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் உட்காந்து டிவி பார்க்க விட்றதோ யூடியூப் பார்க்க விட்றதோ அதை வந்து கம்மி பண்ணணும். அந்த

0: யூடியூப் டிவினா நீங்கள் உள் வாங்குறீங்க, நீங்கள் எதுவும் திரும்பி கொடுக்கல. அப்போ எதெல்லாம் திரும்பி கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு அவருக்குன்னு ஒரு ஸ்கெட்யூலை வந்து அவருக்கு தெரியாமலே ரெடி பண்ணணும். அப்பா நீ 9லேருந்து 10 இந்த வேலை செய், 11லேருந்து 12 இது வேலை செய். அதை முடிக்கும் போது அதை வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டாக நோட் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணுப்பா, ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜாக தட்டி விடு. ஸோ என்னாகும்னா அவருடைய வேலையை அவர் டெய்லி டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவர் எங்கே டாக்குமெண்ட் பண்ணி விடுறாரோ அங்கேருந்தே அடுத்த நாள் தொடங்கும், 9லேருந்து 10 வேலை. ஸோ அவருடைய லைஃப்பில் அவர் மீனிங்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு அவர் பண்ணுற ஒரு டாக்குமெண்டேஷன் மூலமாக அவர் மறதியே நம்ம போகிறத வந்து ஸ்லோ பண்ண முடியும்.
1: தேங்க்யூ டாக்டர். நேர்களே, இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு டாப்பிக்கு. தேவையில்லாமல் இதற்கு சம்மந்தம் இல்லாத கேள்விகள் இல்லாமல் உங்களுடைய இதற்கு சம்மந்தப்பட்டது போல் நீங்கள் கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2986-00038 மற்றும் ஒரு எண் 2952055544. வெளியூர் நேர்களாக நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள்

0: ஹெல்த் சம்மந்தப்பட்டது போல் நீங்கள் கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2986003838 மற்றும் ஒரு எண் 2952055544. வெளியூர் நேர்களா நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். டாக்டர் ஃபர்ஸ்ட் காலர் வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர்,
2: எனக்கு
0: கேக்குதுங்களா?
1: கேக்குது சார், கேக்குதுங்க.
0: ஒரே நிமிஷம் கேள்வி கேளுங்க
1: டாக்டர்.
0: நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேக்குது.
1: இப்ப கால்ல மரத்து போற மாதிரி இருக்கு டாக்டர், கை ஏன் டாக்டர்?
0: நீங்க கேள்வி ஓகேவா? உங்க கேள்வி தானா?
1: அப்புறம் கட்ட பெருவிரல் ஒரு மாதிரி வலிக்குதுங்க.
0: ஓ, பெருவிரல் வலிக்குது,
1: கால் வந்து மரத்து போற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் நின்டா.
0: ஓகே, நீங்க டாக்டர் சொல்வாங்க, கேட்டுக்கோங்க.
2: பெருவிரல் மரத்து கால் மறுக்குதுங்களா?
0: ஆமாம்.
2: சரிங்க. இது இது போன்ற மறுத்து போகிற தன்மை வந்து முதுகு தண்டுவள பிரச்சனையாவோ இல்லை ஊட்டச்சத்து குறைபாடுனால கா நரம்புகளுக்கு ஏற்படுற பெரும் பெரு பிரச்சனையாகவோ இருக்கலாம்.
0: அடிக்கடிக்கு மறந்து போகுதுங்களா?
2: இது மறதியும் இருக்கு. மறுத்து போறது தனி, மறதியும் இருக்கு. ஓகே. ஸோ மறந்து போ, அப்போ இது ரெண்டுத்தையும் இணைக்கணும்னா ஊட்டச்சத்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். விட்டமின் B12 சத்து பெரும்பாலான நேரங்களில் கம்மியாக இருந்ததுன்னா கை கால் மருத்துவம் போகும், மூளையில் மறதியும் வரும். ஸோ இது நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகுனீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கும்.
0: ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. வணக்கம்.
3: அதே வணக்கம் மகேஸ்வரி மேடம்.
0: வணக்கம், வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க.
3: ஓகே, வணக்கம் சார்.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் சார். அந்த தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல அல்சைமர் இதே மாதிரி டாக்டர்னால நிறைய பேஷண்ட் வந்து பேக் டு நார்மல் வர்றதுக்கு உங்களோட உங்கள் துறை சார்ந்தவர்களோட படி பணி வந்து போட்டத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஒன்று, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நான் கேட்டிருக்கேன், இப்போது அந்த பேஷண்ட்டுக்கு மறதி வந்துடுச்சு, அவங்க சில சமயம் தானாகவே பேக் டு நார்மல் வந்துடுவாங்களா, இல்லை வேற எதனா ட்ரீட்மெண்ட் கொடுத்து வருவாங்களா? ஆஃப்டர் 60 நீங்கள் சொல்கிற ஏஜ் கிரைட்டீரியாவே எடுத்துக்கிறேன், ஆஃப்டர் 60. அதே மாதிரி இப்ப B12 சொன்னீங்க, அது வந்து 200% உண்மை சார். நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ ஐ அம் ஃபேசிங் தி சேம் ப்ராப்ளம். அப்புறம் எங்க டாக்டர் செக் பண்ணி B12 தான் நீங்க சாப்பிடணும், அதுதான் கம்மி, அது எந்த வெஜிடபிள்லையும் கிடையாது அப்படின்னு போட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நான்வெஜ்ல தான் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது போயிட்டு இருக்கு. பட் இட் வில் லாங் டேர்ம் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாரு, உடனே எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஏறாது, 2-3 months ஆகுது மினிமம், நீங்கள் கன்சியூம் பண்ணாதான் யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது மாத்திரம் கொஞ்சம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் சார். நன்றி.
0: ஓகே, நன்றிங்க.
2: ஒரு மறதிய ஒரு நரம்பியல் மருத்துவர் எப்படி அணுகுவார்னா, இதை 3 விதமாக அணுகுவார். மறதி உங்களுடைய எண்ணங்களினாலையா, மறதி உங்கள் உடலினாலையா, மறதி உங்களுடைய மூளையினாலையா. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன், உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் எண்ணம் வந்து உங்கள் வீட்டை நோக்கி போகுது, நான் பேசினதை நீங்கள் கேட்கல, நான் திருப்பி அதை பற்றி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாது.
0: முடியாது.
2: ஸோ அப்போது நான் மறதின்னு அதை எடுத்துக்க முடியாது, உங்கள் மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு தான் அதை எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த கோவிடுக்கு அப்புறமா மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, அதில் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். அதனால் அட்டென்ஷன் ஸ்பேன் மாறுது, எல்லாருடைய அட்டென்ஷனும் பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரெஜிஸ்டரே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் மருந்து கொடுக்காம நல்ல ஒரு மைண்டு காமிங் ஸ்ட்ராட்டஜிஸு, யோகா, மெடிடேஷனில் மருத்துவம் இல்லாமலே சரியாகும். இவர் கேட்ட முதல் கேள்விக்கான விஷயம் அதுவாக தானாக சரியாகுமானா, நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும், அதுக்குமே மருந்து ஒருவேளை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தேவைப்பட்டால் கேட்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எடுத்திங்கன்னா ஊட்டச்சத்து நம்ம எப்படி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோமோ அது போன்ற ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்,
0: ஓகே,
2: தைராய்டுடைய குறைபாடு ஒரு முக்கியமான காரணம் மறதி நோய்க்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்னி டிசீஸோ ஹார்ட் டிசீஸோ சரிவர கண்ட்ரோல் பண்ணாமலே, எஸ்பெஷலி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலே இது மறதியை அதிகப்படுத்தும். அப்போ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தாமல் நம்ம மூளைக்குள்ளே என்ட்ரே ஆக மாட்டோம். இதை தான் நம்ம வந்து வைத்தியம் பண்ணக்கூடிய காரணங்கள்னும். மூளைக்குள்ளே நம்ம போகும்போது இந்த மறதிக்கான விஷயத்தில் அல்சைமர்ஸ் முக்கிய பங்கு பெற்றாலும் சில நேரங்களில் வந்து இந்த மறதி வந்து ரொம்ப வேக வேகமாக நடக்கும். அல்சைமர்ஸ்மே நிதானமாக நடக்காது, அது வேக வேகமாக நடக்கும் போது மூளைக்குள்ளே கிருமியினாலேயோ, மூளைக்குள்ளே வந்து ஆட்டோ இம்யூன்னு சொல்லப்படக்கூடிய நோய், தன்னுடல் தாக்கு நோயினாலேயோ, இல்லை அவங்க வயசில் ஏதோ தெரியாமல் அப்படி எழுந்துச்சும் போது மண்டையில் இடிச்சிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கே தெரியாமல் மூளைக்கு மேலே கொஞ்சம் ரத்தம் கசிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் நேரம் கழித்து மறதியாக ஏற்படும். அது போல் விஷயங்கள் இருந்ததுன்னா அதை அழகாக நிவர்த்தி பண்ணி மருத்துவம் மூலமாகவோ அறுவை சிகிச்சை மூலமாகவோ பண்ணிட முடியும். இது

0: இதுலேயுமே பொருந்தாத நேரங்களில் தான் நம்ம அல்சைமர்ஸ்குள்ளே வர முடியாது இருக்கும். ஸோ உங்கள் உங்கள் எண்ணங்கள்னாலையும் உங்கள் மனதளவுடைய பிரச்சனைகளாலையும் வரக்கூடிய மறதியை நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் நம்மளுடைய காமிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாகவும் மருந்து இல்லாமலே வைத்தியம் பண்ணலாம். மற்ற விஷயங்களுக்கு மருத்துவமோ ஏதோ ஒரு அப்ரோச்சில் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும்.
1: நன்றி நன்றி டாக்டர். அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: டாக்டர்கிட்ட பேசுங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: குமார் பேசுறேன் மேடம்.
1: எங்கப்பா?
2: செங்கோட்டை மாவட்டம் கோணிமேடல். குமார் பேசுறேன் மேடம்.
1: ஓகே பேசுங்க.
2: டாக்டர் வாங்க. டாக்டர்
0: வணக்கம்.
2: இப்போ மருதி நீங்கள் சொல்கிறீங்களே சார், இப்போ வந்து இது எத்தனை வகையான மருதி சார் இருக்கு? ஆனால் சாதாரணமான மருதி இருக்கிறாங்க, முத்தி போன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க டாக்டர்.
0: சரிங்க. ஸோ சாதா மருதி அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. நான் இப்போ சொன்ன அதே விஷயம் தான். அந்த சாதா மருதின்றது நீங்கள் குறைவால் நீங்கள் ஏற்படக்கூடியதை நம்ம சாதா மருதின்னு வச்சுப்போமே. நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, நான் திருப்பி கேட்குறேன், உங்களுக்கு சொல்ல முடியல. மிச்சம் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் மறதிக்கு உண்டு. நீங்கள் சொல்கிற அந்த அடிஷ்னல் பாயிண்ட்டு, அந்த மூளைக்குன்னு ஒரு வயசாகுது, ஒரு 80 வயசு மூளைக்கிட்ட இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்கள் 50 வயசுடைய நினைவாற்றலை எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரே க்ளூ தான், நீங்கள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்தை அவர் மறந்துட்டார். ஆனால் அந்த மறந்ததை பற்றி, ஐயா நம்ம இப்படி பேசணும்ல இந்த மாதிரி நடக்கும் போது அப்படின்னு, ஆடா ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா இப்போ ஞாபகம் வருது அப்படின்னு அவர் சொன்னார்னா அது சாதா மறதிங்க. நீங்கள் எதை வேணுமோ சொல்லுங்கள், என்ன தலையில் நின்று என்ன க்ளூ கொடுங்க, அவருக்கு அதை பற்றின விஷயமே அப்படி ஒன்று நடந்த மாதிரியே ஞாபகம் இல்லைன்னா அது சாதா மறதி கிடையாது. அவ்வளோதாங்க.
1: அதுதான் நம்ம கேட்ட கேள்வியிலையும் அது இருந்துச்சு.
0: கரெக்ட்.
1: சாதாரணமாக இப்போது ஞாபகம், அதான் அழகாக சொல்லிட்டீங்க, மறந்ததை ஞாபகப்படுத்திட்டா அது மறதி, ஞாபகப்படுத்திக்க முடியல அப்படின்னா அதுதான் அந்த அல்சைமர்ஸ் நோய் அப்படின்னு.
0: அது ஒரு சின்ன திருத்தமாக கூட நம்ம, அது வந்து ஆரம்ப கட்டத்தில் அல்சைமர்ஸ் நோயும் ஒரு க்ளூ கொடுத்தா ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்காங்க, ரொம்ப நேரம் எடுத்து அப்படி யோசிச்சு வருவாங்க. அதை ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல, எப்போவுமே அதே மாதிரி பண்ணும் போது அது ஆரம்பகட்ட அல்சைமர்ஸ் நோயாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டியது.
1: கரெக்ட் டாக்டர். நன்றி டாக்டர். அடுத்த நியர் வணக்கம்.
3: ஹலோ
1: வணக்கம். யார் இங்க இருக்கீங்கய்யா?
3: நான் நாகராஜன், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், திருச்சியில இருந்து பேசுறேங்க.
1: ஓகே டாக்டர் கிட்ட பேசுங்க.
3: எஸ் சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார்.
0: குட் ஆஃப்டர்நூன் சார்.
3: ஐ அம் நாகராஜன் சார், நான் திருச்சியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: நான் கடந்த ஒரு 3 மாசமா எனக்கு இது இருக்குது, கெப்ரா சாப்பிடுறேன் நானு,
0: வலிப்பு
3: 250 mg.
0: சரிங்க.
3: அப்புறம் வந்து வெட்டின் 8 mg சாப்பிடுறேன்.
0: சரிங்க.
3: அப்புறம் இந்த அட்மெண்டா வந்து 5 mg வந்து டெய்லி நைட் மட்டும் சாப்பிடுறேன். 10 mg கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப 5 mg குறைச்சிட்டாரு.
0: சரிங்க.
3: எனக்கு என்னன்னா சார், வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்க இருக்கேன்னு ஞாபகம் போச்சு, ஒரு 3 months பிஃபோர்.
0: சரிங்க சரிங்க.
3: அப்ப நான் அங்க திருச்சியில பார்த்தேன் நானு, அப்ப அவரு 10 mg கொடுத்தாரு, இப்ப நவ் ஹஸ் ரிட்யூஸ்ட் டு 5 mg.
0: சரிங்க.
3: ஹவ் லாங் ஷல் ஐ கண்டினியூ வித் திஸ் சார்?
0: சரிங்க சார், நான் சொல்கிறேன். ஸோ இந்த இந்த நடுவில் கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இருக்கிறது, நம்ம சில நேரம் வந்து டிரான்சியன்ட் குளோபல் அம்னீசியான்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகளில் டிரான்சியன்ட்னா தற்காலிகமான, குளோபல்ன்றது எதுவுமே தெரியாத ஒரு மறதி விஷயம். இது வந்து சில நேரங்களில் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டுமே வரக்கூடும். அதுக்கு நமக்கு வந்து மருந்துகள்னே ஒன்று தேவைப்படாது, அது நான் மருந்துகள் இதுக்குன்னு தேவையே கிடையாது. ஸோ அந்த கணக்காக பார்த்தா உங்களுக்கு அந்த மருந்துகளை நிப்பாட்டுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குங்க.
1: டாக்டர் இப்போது ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கோம், ஒரு சிறிய இடைவெளி எடுத்துப்போம்.
0: சரிங்க.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்ம அல்சைமர்ஸ் நோய் அப்படின்னா என்ன, மறதி என்ன அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இருந்தாலும் எனக்கு இப்போது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இது கேட்டே ஆகணும். ஒரு திரைப்படம் நம்ம அனைவரும் பார்த்துருப்போம், கஜினி படம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மறதி வரும். ஏன்னா அந்த ஃபோட்டோலாம் கையில் வச்சுட்டு பேப்பர்லாம் எங்கே பார்த்தோன்னு எழுதிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் டாக்டர்கிட்ட இந்த க்வெஸ்சன் கேட்குறேன்.
1: ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. என்னென்னா, இந்த கஜினி படத்தில் பார்த்தவங்களுக்கோ இல்லை பார்க்காதவங்களுக்கோ அந்த படத்துடைய அந்த கதாநாயகனுக்குடைய தலையில் அடிபட்டு அதுக்கு பிறகு அவர் மறக்கிற மாதிரி தான் கதை நகரும். இது தலை அப்போனா நமக்கு இதில் மூளையில் பார்த்திங்கன்னா டெம்பரல் லோபுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து நாம் பேசுகிற பழகிற எல்லா விஷயத்துக்கும் நுழைவு வாயில். ஸோ அப்போ அது கரெக்டாக போய் நுழைஞ்சதுன்னா தான் அங்கேருந்து இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், பேசுகிறேன், எல்லா பகுதிகள் மூளைகளுக்கும் போய் பார்க்குற பகுதி வந்து பின் பகுதி மூளைக்கு போய் சேரும். ஒரு ரூட்டை நான் உணர்றேன்னா அந்த ரூட் வந்து மேல் பகுதி மூளைக்கு போகும். நான் என்ன வந்து என்ன கான்டெக்ஸ்டில் பேசுகிறேன்ற முன்பகுதி அதுமே பிரித்து கொடுத்துரும். அது இப்போ அந்த பகுதியில் அடிபட்டு அந்த பகுதியில் அடிபட்ட நிலைவரத்தினால அந்த கதாநாயகனுக்கு வந்து அந்த எந்த ஒரு விஷயமே உள்ளே போகுது. 10 செகண்ட் அவரால் அதை ஹோல்டு பண்ண முடியும், 10 நிமிஷம் ஹோல்டு பண்ண முடியும், அதுக்கு மேலே அது திருப்பி வராது. ஏன்னா அது படரவே இல்லை. பட் அதுக்கும் அல்சைமர் நோய்க்கும் என்ன வித்தியாசம்னா, அவருக்கு அங்கே ஒரு தடவை அடிபட்டுருச்சு, இந்த பிரச்சனை அப்படியே இருந்துட்டு இருக்கு. அல்சைமர்ஸ் நோய் அப்படி நிற்காது, இங்கே இதே இடத்துல தான் அதோடைய பாதிப்பும் ஆரம்பிக்கும். ஆனால் அது மாதிரி அடிபட்ட நாள்லேருந்தே பாதிப்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து அது மூளையுடைய முன்பகுதி பின்பகுதி எல்லாத்துக்கும் படரும். அதனால் என்ன ஆகும்னா அவங்களுடைய பிஹேவியர்லாம் மாறுபடும். நீங்கள் அல்சைமர்ஸ் நோய், நீங்கள் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நல்லதாக போச்சு. அல்சைமர்ஸ் நோயில் மறதி மட்டும்தானா அப்படின்னா, இது மூலமாக நான் அதுக்கான பதில் சொல்கிறது என்னென்னா, மறதி மட்டும் இல்லை, ஒருத்தங்களுடைய பிஹேவியர் மாறும். நீ அவங்க வந்து அவங்களுடைய இயலாமையே தான் செஞ்சிட்ருந்த வேலையை தன்னாலேயே பழையபடி செய்ய முடியாதனாலோ இயலாமையிலேயே அவங்களுடைய பிஹேவியர் மாறி, ஒன்று ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாரு டாக்டர், கொஞ்ச நாளாக பார்க்குறோம், அவர் பாட்டுக்கு வராரு போகிறாரு அமை, இல்லைன்னா எல்லாத்துக்கும் எரிஞ்சு உளருது, எல்லாருக்குடி சண்டை வழி இருக்கிறது. இது போன்ற விஷயங்களும் அல்சைமர்ஸில் ஏற்படும். ஏன்னா இது வந்து அந்த நோய் ஒரு ஒரு இடமா பழவுறதுனால வர விஷயம். தன்னுடைய வீடுக்குள்ளேயே அவங்க தொலைவாங்க. இப்போ அவங்க வீட்டில் திடீர்னு எழுந்துச்சுப்பாங்க, எங்கே டாய்லெட்டுன்னு தெரியாது. அப்புறம் போய் டாய்லெட்டை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருப்பாங்க. சில நேரம் ரொம்ப வயசானவங்க அவங்களால முடியாமல் ஹால்லையே எங்கேயாவது அதை டாய்லெட்டுன்னு நினச்சி, இன்ஃபேக்ட் இது ரொம்ப அதிகமாக இரவு நேரங்களில் வரும். ஏன்னா அவங்களுக்கு பார்வையும் அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டாய்லெட்டுன்னு நினச்சி வேறு ஒரு இடங்களில் போகிறதுக்கான விஷயங்கள் வரும். பட் இந்த மாதிரி மூளை இப்போ மூளையில் அடிபடுறது, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபடுற மூளை, அதனால் வர மறதி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது. எங்கே இருக்கோ அதே நிலைமையில் இருக்கும், இன்ஃபேக்ட் இம்ப்ரூவ் கூட ஆகும். ஏன்னா வந்து மூளை வந்து எப்படியாவது தன்னைத்தானே ஆத்திக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் இந்த அல்சைமர்ஸில் வந்து அது தெரிஞ்சிட்டு போகிறதுனால தன்னைத்தானே ஆத்திக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கம்மி.
0: ரொம்ப புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு டாக்டர். நம்ம ஒரு நேற்று பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சித்தமல்லி ராஜமாணி பேசுகிறேன் மேம்.
0: டாக்டர்கிட்ட பேசுங்க.
2: வணக்கம் சார்.
1: ஐயா வணக்கம் ஐயா.
2: சார் எனக்கு வயசு 55 ஒரு சின்ன சின்ன மறதி, இப்படி எதனா வீடு கூறுக்கு போனால் திரும்பி மறந்துடும்.
0: நீங்க
1: எந்த நிலவரத்துல இருக்கும் போது மறக்குதுன்றதுதான். நீங்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அமைதியா இருக்கும் போது உங்க மறதி நல்லா இருக்கு, இல்ல மறதி எல்லாம் இல்ல நல்லா இருக்கேன், பட் வேலைக்கு போறீங்க, அங்க ஒரு ஸ்ட்ரெஸ், அங்கே ஒரு ஒரு விதமான கஷ்டம் இருக்கும் போது நீங்கள் மறக்கிறீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து உண்மையான மறதின்னு எடுத்துக்க வேண்டாம். பட் இருப்பினும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு தடவை நரம்பியல் டாக்டர்கிட்ட போய் பரிசோதிச்சுக்கோங்க.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த அல்சைமர்ஸ் நோயை முழுமையாக குணப்படுத்த முடியுங்களா டாக்டர்? முழுமையாக.
1: ஸோ எப்படி வந்து வயதை நம்மளால் திருப்ப பெற முடியாதோ, நம்ம இது நாம் என்ன சொல்கிறோம், எப்படி உடலுக்கு ஒரு ஒரு ஒரு ஏஜிங் ப்ராசஸ்னால நடக்குதோ, இது வந்து மூளைக்கான ஏஜிங் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்க.
0: ஓகே.
1: அதுவும் மூளைக்கான ஏஜிங் ப்ராசஸ் பர்டிகுலராக மெமரியுடைய இடத்துல மட்டும்னு வச்சுக்கோங்க. ஸோ

0: முழுமையான குணம் அப்படின்றது இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இதே நீங்கள் வந்து அல்சைமர்ஸோடுக்கான கேள்வியை, இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருக்கா டாக்டர்னு கேட்டிங்கன்னா,
1: இருக்கு.
0: ஒரு 4-5 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இல்லை அப்படின்ற பதில் இருந்திருக்கும்.
1: அது என்னங்க டாக்டர், 6-5 மாதத்துக்கு முன்னாடி?
0: இப்போது இந்த 6 மாதங்களாக தான் நம்ம ஊருக்கு இதுக்கான மருந்துகள் வந்திருக்கு.
1: ஓகே.
0: இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இப்பையிலேருந்து ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மருந்துகள் இந்த நோயில் கொஞ்சம் போல ஒரு ஒளியை காமிச்சிருக்கு. இது வரைக்கும் அல்சைமர்ஸ்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிச்சி அது ஃபெயில் ஆகி மருந்து ஃபெயில் ஆகி இப்படி தான் இருந்தது. தற்பொழுது வந்திருக்கிற மருந்துகள் வந்து அல்சைமர்ஸை வந்து பரவ விடாமல் படர விடாமல் செய்வதற்கான தன்மைகள் இருக்கிறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது நம்ம இந்தியாலையும் இப்போ வந்துருச்சு.
1: ஓகே.
0: ஸோ அவங்கள யூஸ் பண்ணும் போது, ஒரு அல்சைமர்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவர் அவருடைய ஆரம்பத்திலேருந்து ஒரு 5 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எதுவுமே தெரியாமல் போயிடுவார். அதாவது கூட இருக்கிற மனைவி யாருன்னு தெரியாது, பசங்க யாருன்னு தெரியாது, தான் யாருன்னு தெரியாது, இந்த நிலைமைக்கு போவார். இதை தள்ளி போட முடியும், இதுக்கான அந்த கிராஃபை வந்து தள்ளி போட முடியுன்ற அளவுக்கு இப்போ மருந்துகள் வர ஆரம்பிச்சிருச்சு.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ. இப்போ அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரிங்கிருந்துங்க?
2: காஞ்சிபுரத்துல இருந்து மார்க்கம் பேர்ல பேசுறேன் மேடம்.
1: டாக்டர்ட்ட பேசுங்க.
2: வணக்கம் சார்.
0: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். வணக்கம். அதாவது எனக்கு 57 வயசு ஆகுது சார்.
0: சரிங்க.
2: காலையில கடைக்கு வரும்போது சில பொருள் எல்லாம் ஒரு 5 பொருள் சொல்லி அனுப்புவாங்க. ஆனா அதுல முக்கியமான ஒண்ணு வந்து அப்புறமா சொல்லி 2வது சொல்லி அனுப்புவாங்க, அந்த இடம் மறந்துடுவாங்க.
0: நடுவயதுலதான் இருக்கீங்க நீங்க. இது போன்ற விஷயங்களை தாண்டி, சரி இது வீட்டுல சொல்ற பொருள் தான் அப்படின்றத தாண்டி, இத நீங்க 2-3 விஷயமா பிரிச்சுக்கோங்க. பொருள் கிடையாது, நாம் ரொம்ப வேண்டி விரும்பி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து போகிறது உங்களுக்கு மிஸ் ஆகிடுது. இல்லை நம்ம வந்து இந்த பொருள்களை தாண்டி நம்ம சொந்த விஷய காரியங்களே நம்ம எப்படி பண்ணுறோம், இது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த குறைபாடு ஏற்பட்டுட்டு வருதுன்னா, ஆமாங்க ஐயா, இது ஒரு மறதி பிரச்சனையுடைய ஆரம்பமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் 60 பக்கத்தில் போயிட்டுருக்குறீங்க. ஆனால் இல்லை, இது பர்டிகுலராக என்னால் ஒரு நேரத்தில் ஒரு 4-5 என் மைண்டில் ஏற்றிக்க முடியல, ஏன்னா கொஞ்ச நாளாக நான் அந்த அளவுக்குலாம் எஃபர்ட் எடுக்கலை அப்படின்னா, நம்ம இதையே வந்து ஒரு காரணமாக பயன்படுத்தி நம்மளுடைய மறதியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை செய்யலாம். இப்போது நம்மளுடைய காலங்களை வந்து கோவிடுக்கு முன் பின்னு 2 பிரிச்சுக்கலாம். கோவிடுக்கு பின் வந்து இணைய பயன்பாடு ரொம்ப ஜாஸ்தியாக போகிறதுனால மக்கள் வந்து மறந்து ஞாபகம் வச்சுக்கணுன்ற எண்ணத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து எல்லாம் கையில் இருக்குது, நம்ம இப்போலாம் ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை. அதனால் நம்மளுடைய ஞாபக சக்தியுடைய செயல் ஓரளவுக்கே கம்மியாக தான் இருக்குது. அதில் உங்களுக்கு 1-2 இது போல் இருக்கும் போது பரவாயில்லைங்க, ஆனால் இதை தாண்டி மற்ற இடங்கள் எல்லாமும் இது வருது அப்படின்னும் போது இது நீங்கள் டெஃபினட்டாக பரிசோதிச்சுக்கணுங்க.
1: நன்றி. நன்றிங்க டாக்டர். இப்போ பேஷண்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பேஷண்ட்டு தான் அப்படின்னு, அவங்களுடைய மனசை வீட்டில் இருக்கவங்க எப்படி பாதுகாக்கணும் கஷ்டப்படுத்தாமல்?
0: ஸோ இதுக்கு வந்து பேஷண்ட்டு தெரிஞ்சது கூட மற்றவங்க தான் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஏன்னா அவர் வந்து முதல்ல பாதி பேஷண்ட்ஸ் தனக்கு மறதி இருக்குன்னே சொல்ல விரும்ப மாட்டாங்க. இப்போ அவர் வந்து எனக்கு மறதி இருக்குது மறதி இருக்குன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நான் சொன்னதே அவங்க மறந்துடுவாங்க. ஒரு டாக்டர் வந்து உனக்கு மறதி நோய் இருக்குப்பான்னு சொல்கிறதே அந்த கான்டெக்ஸ்டே அவங்க மறந்துடுவாங்க. ஸோ கூட இருக்கவங்க தான், ஓ இவருக்கு இது மறதி இருக்குது, அதனால் அவங்க மேலே கோபிச்சுக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா மறதி நோய் கூட மனநோய் சேர்றது இன்னும் ரொம்ப மோசம், நெருப்புல வந்து கெரோசின் ஊத்துற கணக்காயிடும். சோ மனதை அவங்க எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை ஸ்லோ பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: ஹலோ வணக்கம்.
1: யார் இங்க இருந்து?
3: காயத்ரி, கோயம்பூர்ல இருந்து.
1: ஓகே டாக்டர், பேசுங்கம்மா.
3: ஹலோ டாக்டர்.
0: வணக்கம்மா.
3: வணக்கம். அம்மாக்கு வந்து 64 இயர்ஸ் ஆகுது. இப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு விஷயமாகட்டும் எதுவா இருந்தாலும், ஒரு ஒரு நீண்ட நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆனா 2-3 நாளுக்கு அப்புறம் அது பண்ணுமேமா அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டும் போது சுத்தமா பிளாங்கா இருப்பாங்க. ரொம்ப நாளா இருக்கு, இது அல்சைமர்ஸ் நான் சொல்ல வரல, இது எதனால? அவங்க வந்து அவங்க ஒரு 40, 30s and 40s இருக்கும்போது கொஞ்சம் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு அவங்களுக்கு. அதுதான் காரணம்.

0: அது காரணமா இருக்கலாம், நிறைய மன உளைச்சல் காரணமா இருந்ததுனால இருக்கலாம் நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். ரொம்ப பிளாங்க் ஆயிடுவாங்க.
1: ஓகே,
0: அந்த ஒரு விஷயம் கான்வர்சேஷன் நடந்ததே சுத்தமா மறந்துப்பாங்க.
1: இப்போ நம்ம இப்படி பார்ப்போம். நம்பர் ஒன், ஏஜ் ஃபிட் ஆகுதா அல்சைமர்ஸ்க்கு? ஆமாம் ஆகுது. மன உளைச்சல்னால இது இருக்கலாமா? இருந்துகிட்டே போகுதுன்னே வச்சுப்போமே, மன உளைச்சல் தான் காரணம்னே வச்சுப்போமே. ஆனால் மன உளைச்சல்னால வர்ற மறதி பிரச்சனையை நம்ம எப்போ வேணால் வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே இது வந்து அல்சைமர்ஸ்க்கான ஆரம்ப புள்ளியாக இருந்தால் நம்ம வந்து டைம் இஸ் பிரெயின்னு சொல்லுவோம். ஏன்னா இதே அல்சைமர்ஸ் வந்து ஒரு 6 மாதமோ 8 மாதமோ கழித்து நீங்கள் வைத்தியம் பண்ணணும்னு விரும்பினா கூட பண்ண முடியாது. ஏன்னா தற்சமயம் இருக்கிற மருந்துகள் எல்லாமே ஆரம்ப கட்ட அல்சைமர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது அல்சைமர்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் நினச்சி நம்ம ஒரு லெத்தர்ஜிக்காக இருந்து இது அல்சைமர்ஸாக இருந்து அதுக்கான காலத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்களே அப்போ வைத்தியம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ண முடியாது. ஏன்னா அல்சைமர்ஸுடைய 2வது 3வது ஸ்டேஜுக்கெலாம் போகும்போது மருந்துகள் வேலை செய்யாது. ஸோ இதை ஃபார் ஆல் ரீசன்ஸ் அல்சைமர்ஸாக இருக்கலாமோ இருக்கக்கூடாதோன்றத வந்து அந்த விஷயத்தை உங்கள் நரம்பியல் மருத்துவர்கிட்ட கூட்டுருங்க. அவங்க சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது அல்சைமர்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டா சந்தோஷமாக நம்ம வந்து மைண்டை நோக்கி போய்க்கலாம்.
2: டாக்டர், இப்போ ஆரம்பத்திலேயே இதை நம்ம கண்டுபிடிச்சி கூப்பிட்டுட்டு வந்தால் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க, குணப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு 6-5 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூகுள்லேயே பார்த்து மருந்து எடுத்து அவங்களே வாங்கி மெடிக்கல் ஷாப்பில் அது மாதிரி பயன்படுத்தலாமா?
1: முதல் அந்த கேள்வியோட முதல் பாதியில் குணப்படுத்த முடியுன்றது வாய்ப்பில்லை, நோயை வந்து ஸ்லோ பண்ண முடியுன்றது தான் தற்சமையாக இருக்கிற அந்த திருத்தம். ரெண்டாவது வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த இடத்துலையுமே இங்கே நம்மளுடைய நாட்டுடைய ஜனத்தொகையின் காரணமாக நம்ம நாட்டில் வந்து இந்த ஓவர் தி கவுண்டர் மெடிக்கேஷன் சிஸ்டம் வந்து அளவும் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் போயிட்டுருக்கு. பட் நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு நேயர் பேசிகிட்டு இருந்தார், அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள் நிறுத்தலாமான்னு கேட்கும் போது அவர் சில மருந்துகள் சொன்னார். அந்த மருந்துகள்னாலையும் வந்து ஞாபக சக்தி போகலாம். ஸோ நாம் பேசின இந்த மாற்றக்கூடிய விஷயங்களில் ஞாபக சக்தியை போகிறதுக்கான மருந்து நிறைய இருக்குது. ரொம்ப ஆஸ் சிம்பிள் ஆஸ் இருமல் சளிக்கு கொடுக்குற மாத்திரையிலேயே மறதி பிரச்சனை வரும், சாதாரண இருமல் சளி கொடுக்குற மாத்திரையே. ஸோ ஓவர் த கவுண்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன்றது வந்து மிக மிக ஆபத்தான விஷயம், எந்த காரணத்தினாலும், பெரும்பாலான நேரங்களில் வயசானவங்களுக்கு. ரெண்டாவது, மறதிக்கான மருந்துகள்னு ஒன்று இல்லாததுனால நீங்கள் எல்லாம் சாப்பிட போகிறது எல்லாமே கிட்டத்தட்ட சத்து மாத்திரை வகையறால தான் இருக்கும் பெரும்பாலான நேரங்கள். சில மாத்திரைகள் வந்து இந்த மறதி ஏற்படக்கூடிய நரம்புகள் சுரக்கிற சுரப்பிகளை தான் நம்ம மாத்திரையாக கொடுக்குறோம். இதுதான் கடந்த 20-25 வருஷமாக வைத்தியம் இல்லாத காலத்தில் நம்ம ஏதோ ஆரம்ப கட்டத்துக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு கூட, அதை வந்து எந்த விதத்துலையும் நோயை தடுக்க போகிறது இல்லை.
2: கரெக்ட்,
1: அதுதான்.
2: ஓகே டாக்டர், காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம், சந்திரசேகர் ரேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
2: டாக்டர்கிட்ட பேசுங்க.
3: டாக்டர் வணக்கம். என்ன கேள்வினா டாக்டர், இந்த டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த டிமென்ஷியா கண்டிஷனுக்கு ஸ்டேஜஸ் அப்படிங்கறது எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அந்த கடைசி ஸ்டேஜ் அந்த டிமென்ஷியா அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த சீரியஸான ஸ்லீப்பிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குமா? அந்த முற்றிய நிலைக்கு என்ன கான்சிக்வன்சஸ் டிமென்ஷியால இருக்கும், இதை பத்தி சொல்லுங்களேன்.
1: சரி, டிமென்ஷியா அப்படின்றது ஒன்றும் இல்லை மேடம். இப்போ உங்களுடைய மறதி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு மறதி இருக்குது, அதனால் உங்களால் பக்கத்து தெருக்கு போக முடியல, உங்கள் மறதி இருக்குது அதனால் உங்களால் பேங்கிங் பண்ண முடியல, அப்படின்னா அதுக்கு டிமென்ஷியான்னு பேர். டிமென்ஷியான்றது ஒரு நோயின்னு சொல்லாமல் மறதியினால் ஏற்படக்கூடிய டிசபிலிட்டியை நம்ம டிமென்ஷியான்னு சொல்லுவோம், ரைட்? அப்படி இருக்கக்கூடிய அந்த டிமென்ஷியாவில் ஒரு வகை தான் அல்சைமர்ஸ். அதுபோல் பல டிமென்ஷியாக்கள் இருக்குது. அந்த டிமென்ஷியாவுக்கு ஒவ்வொரு விதமான டிமென்ஷியாவுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டேஜிங் இருக்குது. பர்டிகுலராக ஒரு பொதுமக்களாக உங்களுக்கு தெரிய வேண்டியது ஸ்டேஜிங் கிடையாது, அதை எப்படி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுன்னா, ஏன்னா ஸ்டேஜிங் மூலமாக நம்ம எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ண முடியாது, மருந்து கொடுக்க முடியுமா? முடியாது. ஸ்டேஜிங் மூலமாக நம்ம என்னக்கு எதுக்கு தயாராகிக்கலான்னா, இவங்க எவ்வளோ சீக்கிரத்தில் தன்னோட கையெழுத்த போடுறதே மறப்பாங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பாதிக்கப்படும். இதுதான் நமக்கு ஸ்டேஜிங் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த டிமென்ஷியா மட்டும் இல்லாமல் ஏஜிங்னாலே மெமரி தூக்க பிரச்சனைகள் வரும். டிமென்ஷியாக்கான தூக்க பிரச்சனைகள் என்ன பிரச்சனைன்னு

0: அதுக்கு கொடுக்குற மாத்திரை, தூக்கத்துக்காக கொடுக்குற மாத்திரை டிமென்ஷியாவை இன்னும் மோசம்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபைன் இஷ்யூஸ் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது. தூக்கத்துக்கு நான் மாத்திரை கொடுக்கும் போது மறதி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது போன்ற விஷயங்கள் உண்டு.
1: இப்போது எந்த மாதிரியான உணவு பழக்கங்களை அல்சைமர்ஸ் நோய் இருக்கவங்க மேற்கொள்ளணும், எந்த உணவுகளை தவிர்க்கணும்?
0: ஸோ இதை நம்ம அல்சைமர்ஸ் நோய் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த நோ உணவு பழக்கங்கள் மூலமாகவும் எது மாற்றமும் கொடுக்க முடியாது. இதுதான் அதுக்கான நேரடியான பதில். இன்ஃபேக்ட் அல்சைமர்ஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னா, அவங்களுக்கு அன்றாடம் அவங்க சாப்பிட்றது வெளியில் போயிடுற மாதிரி ஒரு ஜீரணப்பசக்தியும் நார்சத்தி இருக்கிற உணவு பழக்கங்கள் இருந்தால் நல்லது. ஏனென்றால் அவங்களுக்கு மலச்சிக்கல் இது போன்ற விஷயங்கள் வரும்போது அவங்களுடைய பிஹேவியரல் இஷ்யூஸ் அதிகமாகும். பட் அல்சைமர்ஸ் நோய் வரவிடாமல் இல்லை நம்மளுடைய மூளையை நல்ல ஒரு ஆரோக்கியமாக பேணி காக்கிறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம அதுக்கான உணவுகள் உண்டு. அது தடுத்துரும்னு சொல்ல முடியாது, ஆனால் அது மூலமாக மூளையுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அது நம்ம பெரும்பாலான நேரங்களில் அது அறிவியலில் மெடிட்டேரேனியன் ஃபுட்ஸ் தான் நிறைய சொல்லுவோம். ஆனால் மெடிட்டேரியனில் நம்ம இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கோம். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம உணவு பழக்கங்களில் வந்து இந்த லெக்யூம்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அவரைக்காய் பீன்ஸ் போன்ற விஷயங்கள், ஒரு இந்த வெளிநாட்டுகளில் வந்து இந்த பெரிஸ் சொல்லுவாங்க, ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி. ஆனால் நம்ம ஊரில் வந்து இது இருக்குது, ஆம்லாவை நம்ம நெல்லிக்காய், கரெக்ட். நெல்லிக்காய் நமக்கு வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: வல்லாரக்கீரை,
0: கீரைகள் மிக மிக சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் நட்ஸுகள், நம்ம சொல்லக்கூடிய வந்து ஹோல் வீட், அதாவது முழு கோதுமைகள், மைதா இல்லை, முழு கோதுமை சார்ந்த விஷயங்கள், இவைகள்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது மூளையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதை நம்ம பேணி காக்கணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் அல்சைமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கம்தான்.
1: தூக்கம்தான்,
0: ஆமாம். ஏன்னா என்னுடைய ஞாபகத்தில் 2014 போன்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அது எதுக்காக கொடுத்தாங்கன்னா, கிளிம்ஃபேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் மூளையில் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்னா, மூளையுடைய கழிவுகளை வெளியில் கொண்டு போகிற ஒரு கால்வாய். அந்த கால்வாயே நாங்கள் எப்போ கண்டுபிடிக்கிறோம், 2014 தான் கண்டுபிடிக்கிறோம், இத்தனை வருஷம் அறிவியலில். இது என்ன பண்ணுது, அந்த கழிவுகளை வெளியேற்றுற ஒரு முக்கியமான கால்வாயாக இருக்குது. அது எப்போ அதிகமாக செயல்படும்னா நீங்கள் தூங்கும் போது தான்.
1: ஓகே.
0: ஸோ அந்த கால்வாயில் ஒரு பல்சேஷன், ஒரு விதமான ஒரு துடிப்பு இருக்குது. அந்த துடிப்பு நீங்கள் தூங்கும் போது அதிகமாக இருக்கும். அப்போ நல்லா லிங்க் பண்ணி பாருங்கள், அல்சைமர்ஸ் ஏன் ஏற்படுதுன்னா, இந்த கழிவுகள் நம்ம மூளையை விட்டு வெளியேறாமல் படிஞ்சிட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் அல்சைமர்ஸ். ஸோ அப்போ அந்த கால்வாயை நம்ம நல்லா துடிக்க வச்சோம்னா, நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா, எப்போது உங்களுடைய ஆரம்ப காலங்களில், இப்போ கூட ஒன்றும் இல்லை 40 வயசாக இருந்தாலும் இப்போயாவது தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இதுக்கான விஷயங்களுக்கு ஏதோ ஒரு வித்து நீங்க
1: எங்கே டாக்டர், மொபைல் வந்ததுலேருந்து தூக்கம் குறைஞ்சிருச்சு இல்லைங்களா?
0: கரெக்ட் தான். அப்போ நம்மளை மறக்கிறதுக்கு ரெடி ஆயிட வேண்டியதுதான்.
1: ஓகே டாக்டர், இப்போ எந்த ஸ்டேஜ்ல இந்த நோய் வந்து ஆபத்தா மாறுது?
0: அல்சைமர்ஸ்னால இப்போ இதை நம்ம இப்படி பார்க்கலாம், அல்சைமர்ஸ் மறதியை தாண்டி என்னெல்லாம் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்சைமர்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பல விஷயங்கள், இப்போ அவங்களுடைய நடையிலிருந்து நிறைய கீழே விழும் தன்மைகள் ஜாஸ்தியாகுது, ஃப்ராக்சராக மாறுவோம். நிறைய அல்சைமர்ஸ் பீப்புளுக்கு வந்து நான் அவங்க யூரின் போகணுன்ற டெண்டன்சி அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ரெக்கரண்ட்டாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது மூலமாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஸோ எந்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல போனால், எப்போ அவங்க பேசுகிறத குறைக்கிறாங்க, எப்போ அவங்க வந்து தன்னை மறக்கிறாங்க, ஆர் தன்னை சுற்றி இருக்கவங்கள எப்போ வரைக்கும் அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்களோ பரவாயில்ல, எப்போ அவங்க வெளியில் போகிறது நடமாட்டம் குறையுதோ, வீட்டுக்குள்ளே எப்போ முடங்குறாங்களோ, அப்பையிலேருந்து அல்சைமர்ஸ் ஆபத்தாக மாறுது.
1: எந்த டாக்டரை நம்ம பார்க்கணும்?
0: முன்னாடியே குறிப்பிட்ட போது, இது வந்து ஒரு மூளை சார்ந்த நோய். மூளையில், நம்ம மூளையில் இயற்கையாக உருவாகிற ஒரு கழிவு தவறுதலாக வெளில போகாமல் படியறதுனால நோய். ஸோ இது மூளை நிபுணர் தான் இதுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதலை கொடுப்பாரு. அவங்களை பார்த்து, ஒரு நரம்பியல் நிபுணரை பார்த்து இதுக்கான வைத்தியத்தை நீங்கள் தொடரணும்னு நம்ம விருப்பப்படும்.
1: மெயினாக நம்ம வந்து தூங்கணும் முதல்ல.
0: நிச்சயம் தூங்கணும்.
1: தூங்கணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக இவ்வளோ நேரம் செலவு செஞ்சுருக்கீங்க, மிக்க நன்றி.
0: மிக நன்றி நேயர்களுக்கு, மிக்க நன்றி. இன்றைக்கு அருமையான கேள்விகள் கேட்டு தொகுப்பாளரும் மிக சிறப்பாக இதை கொண்டு போனதுனால எனக்கு தெரிஞ்சு இதை எல்லாருக்கும் பயன்பட்டிருக்கும்னு நம்புகிறேன். இதற்கான மருந்துகள் நம்ம ஊரில் இப்போ அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது, அல்சைமரை சந்தேகப்பட்டால் போதும், அது இருக்கா இல்லையான்றதை நாங்கள் பார்த்து சொல்லிடுறோம். ஆனால் சந்தேகப்படுங்க, உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன இருந்தாலும் சந்தேகப்படுங்க.

0: அதுக்கப்புறம் மிச்சத்தை செஞ்சுக்கலாம்.
1: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். உங்கள் விருப்ப பாடல் மௌனராகும் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது வாலியேற்றின பாடலுக்கு இசை இளையராஜா.

நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்கா அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோ கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபோர்ன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 343 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்னரே 35.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குன்னூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று கோவை வந்து சேர்ந்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே,
2: பண்ணலாமா
3: பண்ணலாமா

ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே சமதுளு. நிகழ்ச்சியை கேட்க அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்னைக்கு என்ன தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. நான் சொல்ல போகிறேன், நாப்பிரள் வாக்கியங்கள் தான்.

ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நீங்களும் என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சா 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 295-2-0-55-4. வெளியூர் நேர்களா, நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த நாப்பிரள் வாக்கியங்களில் ஒரு 5 கேரக்டர் மட்டும்தான். லலிதா, ரமா, வள்ளி, அடுத்து வாழைமரம், வாழைப்பழம். இந்த ஒரு 5 ஒரு கேரக்டர் வச்சு தான் நம்ம இந்த ஒரு பெயர்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். எழுதிக்கோங்க. லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுக்க வழிக்கு விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள். அதாவது லலிதா தான் திரும்ப திரும்ப வரும். லா லா, அந்த வித்தியாசங்கள் கரெக்டாக இருக்கணும். லா லா லா அப்படிங்கிறது இன்னொரு வாட்டி சொல்கிறேன். லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுத்து வழுக்கி விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுத்து வழுக்கி விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள். இதாங்க, நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து

0: நேரம் 4:10:35.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. நான் உங்களோட ஆர்ஜி மாதர்பாக்கம் மகேஸ்வரி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்கிருந்து?
2: வணக்கம்
0: வணக்கம், யாருங்கிருந்து?
2: 6 மாசமா காத்துருந்து கண்ணு பூத்து போச்சு எனக்கு.
0: மாசமா 6 மாசமா
2: திருவண்டூர் பத்மாவதி எங்க மாதர்பாகம் மகேஸ்வரி கண்ணுக்கு 2 வணக்கம் சொல்லுமா?
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா புதிய நேர்கள் நிறைய பேர் பேசணும் இல்லைங்களா?
2: நல்லாங்களா? அம்மா நல்லாங்களா?
0: அனைவரும் நலம், அனைவரும் நலம்.
2: சரிம்மா.
0: சரி, நீங்க விளையாடுறீங்களா?
2: விளையாடுறேன். நீ அடிக்கடி வரணும்.
0: நான் வரேன் சரிங்களா?
2: எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
0: சரி, ஒண்ணு இல்ல, லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை. லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுக்க வழிக்கு விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள்.
2: லலிதா வளர்த்த வாழை மரத்தை பழமரத்தில் ரமா எடுத்து வாழ போடு.
0: நீங்க இப்படி சிரிக்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நீங்க பேசினாவே எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. வரமா வரேன் கண்டிப்பா, நிச்சயமா. தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா 5-5 மூணு கேரக்டர், ஒரு 2 பொருள். சரிங்களா? லலிதா, ரமா, வள்ளி, வாழை மரம், வாழைப்பழம். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். இன்னைக்கு ஷோ ஃபுல்லாவே இவங்க மட்டும்தான். சரிங்களா? அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: மறந்தே போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. மறுமணி தண்ணி மேடம்,
0: நல்லா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நீங்க வந்தா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது, ஏதோ மகிழ்ச்சி. போயிடலாமா?
0: போயிடலாமே.
3: லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை எடுக்க எடுத்து வழிக்கு விழுந்த ரமாவை லலிதா பிடி. லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை எடுத்து வழிக்கு விழுந்த ரமாவை லலிதா பிடித்தார்.
0: சூப்பர் சூப்பர். எடுக்க எடுக்க ரமா எடுக்க, அந்த அந்த கமா எல்லாம் சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுக்க வழுக்கு விழுந்த ரமாவை லலிதா
3: பிடித்தாள். லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை எடுத்து வழுக்கு விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள்.
0: ரமா எடுக்க வழுக்கு விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள். சரிங்களா? ஒரு இடத்துல ரமா விட்டீங்க. நீங்க ட்ரை பண்ணது ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க் யூ சோ மச். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. உங்ககிட்ட பேசணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: தேங்க்
0: யூமா. வணக்கம். வணக்கம், யாரெங்கிருந்து?
4: மாதவரம் செல்வராஜ்.
0: ஓகே சார், சொல்வரா சார், சொல்லுங்க.
4: சொல்லுங்க மேடம்.
0: ஓ, நான் தான் சொல்லணுமா? அப்ப நீங்க நோட் பென் எடுத்து நோட் பண்ணல?
4: இல்ல, நோட் பண்றதுக்கு நான் வெளியே இருக்கேன்.
0: அப்படிங்களா சார்? லலிதா வளர்த்த வாழை

0: நேரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுக்க, வழுக்கி விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள்.
1: லலிதா வளர்த்த வாழைமரத்தில் வாழைமரத்தில் இருந்த வாழைப்பழம் எடுத்த ரமா
0: ரமா எடுக்க
1: லலிதாவை தாங்கி பிடித்தார்.
0: யாரு? ரமா தான் வழுக்கி விழுந்தாங்க.
1: ரமா தான் வழுக்கி விழுந்தாங்க.
0: நீங்க லலிதா வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, நியாயமா சார்? சொல்லுறா சார், நியாயமா?
1: நியாயமே இல்ல மேடம்.
0: ஓகே சார்,
1: 6 மாசமா வரல, அது ஒண்ணும் நியாயமே இல்ல.
0: 6 மாசம்ல அப்படி இல்ல
1: சார். பரவாயில்ல, கேக்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணாங்க.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வந்துடுறேன், வந்துடுறேன். நன்றி சார், நன்றி சார்,
2: நன்றி.
3: வணக்கம் மேடம், நான் அம்பத்தூர் தேவராஜ் பேசுறேன்.
0: ஓகே தேவராஜ் சார்,
3: எந்த நேர எந்த எந்த ஆர்ஜி எதிர்பார்க்கிறோமோ அவங்க வரவே மாட்டேங்கிறீங்களே. ஒரு வருஷம்

0: நீங்க லலிதா வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, நியாயமா சார்? செல்வராஜ் சார், நியாயமா?
1: நியாயமே இல்ல மேடம்.
0: ஓகே சார்,
1: 6 மாசமா வரல, அது இன்னும் நியாயமே இல்ல.
0: 6 மாசம்ல அப்படி இல்ல சார்.
1: சொல்ல கேக்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணாங்க.
0: தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். வந்துடுறேன்.
1: தேங்க் யூ,
0: நன்றி சார், நன்றி சார்,
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் 51 தேவராய் பேசுறேன்.
0: ஓகே தேவராஜ் சார்,
2: எந்த ஆர்ஜி எதிர்பார்க்கறோமோ அவங்க வரவே மாட்டேங்கிறீங்களே, ஒரு வருஷம் மேல ஆகி போச்சு போகுது
0: சார். இல்ல சார், நான் போன மாசம் கூட வந்தேன்.
2: ஒழுங்கு நாள் ஆச்சு, எல்லாரும் உங்களதான் எதிர்பார்க்கறாங்க, எதிர்பார்க்கற ஆள் வர மாட்டேறீங்க.
0: கண்டிப்பா நிச்சயமா வரேன் சார்.
2: வழுக்கி விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், அழகா சொல்லிருக்கேன். 3 வாட்டி இத அப்படியே நான் பெறாம லா லா மாறாம லா மாறாம சொல்லிடுங்க பாக்கலாம்.
2: 3 வாட்டியா?
0: ஃபாஸ்டா.
2: லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுக்க வழுக்கி விழுந்த ரமாவை லலிதா
0: பிடித்தாள்.
2: லலிதா வளர்த்த வாழை மரத்தில் விழுந்த வாழைப்பழத்தை ரமா எடுக்க வழுக்கி விழுந்த ரமாவை லலிதா பிடித்தாள்.
0: சூப்பர் தேவராஜ் சார், இப்பவும் சொல்றேன், 5 கேரக்டர் தான், லலிதா, வள்ளி, ரமா. அதே மாதிரி வாழைமழம், வாழை மரம், வாழைப்பழம், இது மட்டும்தான். அடுத்து நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள். இவ்வளோதான் ஸ்கிரிப்ட். அதாவது மீண்டும் ஒருமே சொல்கிறேன், வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்போம் ஒரு பாடலை. அடுத்து சுக்கிரன் திரைப்படத்திற்காக வரும் பாடல் இதோ.

0: அதான் சொல்லிட்டேன்ல.
1: ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறோம். நேரம் 4:23:45 ஆயிட்டுருக்கு. நேர்கள் அழகாக வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ பென் பேப்பர்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. சொல்கிறவங்க கரெக்டாக சொல்லிடுங்க. வள்ளி வாங்கிய வலையலை, வலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லா லா லா தான் வித்தியாசம். இப்போது வள்ளி வாங்கிய வலையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள். ஈஸி தான். வாங்க, யார் சொல்றாங்க பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து? ஐயா, ஓகே, தமிழேந்தி சார் சொல்லுங்க.
2: இன்னொரு மாதிரி சொல்லுங்க, ஈஸியா இருந்தது சொல்லுங்க.
1: ஈஸியா தான் இருக்கா? ஓகே. வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள்.
2: வளைத்தால
1: வளைச்சாங்க, வளைச்சாங்க, வளைச்சிட்டாங்க. ஆ
2: சரி.
1: லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள்.
2: உருட்டினாளா?
1: உருட்டுறாங்க, உருட்டுறாங்க.
2: வள்ளி வள்ளி தானே?
1: ஆ வள்ளி, இப்ப லலிதா, இவங்க ரெண்டு பேரும் தான். இதுக்கு முன்னாடி வாழைப்பழம் வாழை மரம் இருந்துச்சு.
2: ஆமாமா. வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தால்,
1: வளைத்தால்
2: வளைத்த வளையலை ரமா உருட்டினாள்.
1: எஸ் கரெக்ட். இத ஒரு மூணு வாட்டி சொல்லிடுங்க.
2: ஹலோ.
1: ஆ ஒரு மூணு வாட்டி சொல்லிடுங்க.
2: வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தால்.
1: ஒரு நிமிஷம் தமிழேந்தி சார், லா லா இத வந்து அழகா சொல்லணும்.
2: லலிதா வாங்கிய வளையலை,
1: இல்ல வள்ளி வாங்கின வளையல்,
2: அழுத்தி
1: சொல்லணும்.
2: லலிதா வாங்கிய வளையலை வள்ளி வளைத்தால்,
1: வளைத்தாள். அதுக்குதான் நான் பெறாம சொல்றது இந்த ப்ரோக்ராம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நேரம் ஆகுது இல்ல. கரெக்டா சொல்ற மாதிரி சொல்லிடுங்க.
2: வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வாங்கிய வளையலை ரமா உருட்டினாள்.
1: ஏங்க, லலிதா வாங்கின வளையல் கிடையாது, லலிதா வளைத்த வளையல். ஓகே சார், நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு தருவோம். நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், கோயம்பேடுல இருந்து பார்த்திபன். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
3: ரொம்ப நாள் ஆச்சு மேடம் உங்ககிட்ட எல்லாம் பேசி.
1: சரிங்க சார்,
3: அது சொல்லட்டுமா மேடம்?
1: சொல்லுங்க.
3: வள்ளி வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தால்,
1: வளைத்தால்
3: ரமா ரமா வாங்கி முறுக்கினாள்.
1: முறுக்கினாங்களா?
3: அது என்ன சொன்னீங்க? கடைசி மேடம்
1: உருட்டினாங்க.
3: உருட்டினாங்களா? ரைட். இப்ப சொல்லவா? வள்ளி வாங்கிய வளையல் லலிதா வளைத்தால், லலிதா வாங்கிய ரமா
4: வாழ்த்துக்கள்.
1: நீங்க போன நேரம் வந்தீங்கல்ல?
4: கணக்குல கிடையாது,
1: வேற
4: இதுலயுமே வரல. இன்னைக்குதான்
1: டாக்டர் ப்ரோக்ராம்க்கு வந்தீங்களே?
4: அமல் மேடம், டாக்டர் வந்து நான் டெய்லியே வரேன்.
1: இல்ல சார், ஒருத்தர் ஒரு நாளுக்கு ஒரு கால் பேசணும்னு சொல்லிருக்காங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லீங்களா?
4: மேடம்
1: சரி சொல்லிடுங்க. சரி,
4: வள்ளி வாங்கிய வளையலை லலிதா
1: வளைத்தாள்,
4: லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள்.
1: உருட்டினாள். இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
4: வள்ளி வாங்கிய வளையலை
1: வளையலை லலிதா
4: வளைத்தாள்.
1: ஓகே ரைட். நானும் ஆனா இப்போ நீங்க ஏற்கனவே வந்ததுனால இந்த க்வெஸ்சன் நான் இன்னருக்கும் விடுறேன்.

0: சரிங்களா?
1: நன்றி மேடம்,
0: நன்றிங்க, நன்றிங்க. நேயர்களே, இது வந்து எல்லாருமே பயன்பெறணும், சிரிக்கணும், எல்லாருமே இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு காலர் அப்படின்னு சொல்கிறோம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம போகுது இல்லைங்களா? அதனால் இனி ஒரு நாளைக்கு பேசினவங்க அடுத்த நேருக்கு நம்ம வழிவிடலாம். ஏன்னா நிறைய பேர் புது காலர்ஸ் வந்து வரலை, அதனால தான். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கே இருந்துங்க ஐயா?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க ஐயா, சொல்லுங்க.
2: நன்றிங்கய்யா.
0: நன்றி.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 4:35. ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களோட ஆர்ஜி மாதர்பாக்க மகேஸ்வரி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: வாங்க நித்யாமா, சொல்லுங்க,
1: எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். வால்யூம் குறைச்சுக்கோங்க, நான் பேசுறது எனக்கு கேக்குது.
1: அப்படியா, சரி, சொல்லுங்க.
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: அந்த இதுதான் சொல்லவா, வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை வள்ளி உருட்டினாள்.
0: இல்ல, ரமா உருட்டினாங்க.
1: ரமா உருட்டினாள், மறந்துட்டேன், மனப்பாடமா வச்சிருந்தேன், மறந்துட்டேன்.
0: இன்னொரு சான்ஸ் தரேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம்.
1: வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள்.
0: வெரி குட், சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள்மா.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள். கரெக்டாக சொல்லிட்டாங்க நித்யாமா. மாதவரத்துலேருந்து நமக்கு கால் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இதை நம்ம தெளிவாக சொல்கிறதுக்கு போயிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அம்பத்தூர்லேருந்து ரவி.
0: ஓகே ரவி, சொல்லுங்க. எங்கிருந்து? வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள்.
2: வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள், லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். வாழ்த்துக்கள் சார். ஒரு 2 times சொல்லிடுங்களேன் ஃபாஸ்டா.
2: ஐயோ வேணாம் மேடம்.
0: ஐயோ சொல்லணும், இல்லைன்னா நான் இன்னும் அடுத்த நேருக்கு சொல்லிடுவேன்.
2: பரவாயில்ல, நான் உங்களுக்காக தான் உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன்.
0: தேங்க்யூ சார்.
2: கிடைக்கல நீங்க வரும்போது, அதனாலதான்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ.
0: சரி, நம்ம இப்போ வந்து எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகிறேன். ஏன்னா மனப்படமாக இருக்குது, பட் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லலை. இன்னும் ஒரு நேருக்கு விடலாம் அப்படின்னா ஓகே, விடலாம், பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ம், யார் இங்கிருந்து?
3: சூர்யா டெய்லர்மா, சைதாப்பேட்டை. உங்களால் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி மேலம்மா நம்பர் பிடிக்கிறதுக்கு.
0: சூர்யா டெய்லருங்களா? எந்த ஊருங்க ஐயா?
3: நடிகர்களுக்கெல்லாம் தச்சுக்கிறேன், சிரிப்பு இல்ல தச்சுக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பருங்கய்யா.

0: சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஐயா.
1: நன்றிங்க
0: ஐயா, நன்றிங்க ஐயா.
1: நல்லா இருக்கணுமா நீ.
0: நன்றிங்க
1: ஐயா,
0: உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். ம், நன்றிங்க ஐயா. இன்னும் ஒருத்தராச்சு கரெக்டாக ஒரு டூ டைம் சொல்லிடுறாங்களான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ராணிபட்டி மாவட்டம் கியூப் சாரம் செல்வம் சார் மேடம்.
0: ஓகே செல்வம் சார், சொல்லுங்க.
2: நல்லா இருக்கு மேடம்.
0: நல்லா இருக்கேன் சார்.
2: ரொம்ப நாள் ஆச்சு வந்து.
0: ம், வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்க மேடம்.
0: வள்ளி வாங்கிய விளையலை.
2: வள்ளி வாங்கிய வளையலை.
0: லலிதா வளைத்தாள்.
2: லலிதா வளைத்தாள்.
0: லலிதா வளைத்த வளையலை.
2: ஆமா உருசினாள்.
0: ஆமா அதுதான் அதுதான். சொல்லுங்க பார்க்கலாம்.
2: வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள். லலிதா வளைத்த வளை ரமா உருட்டினாள்.
0: அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
2: வள்ளி வாங்கிய வளையலை
0: வள்ளி
2: லலிதா வளைத்தாள்.
0: ஒரே வாட்டி நான் சொல்லிடுறேன். வள்ளி சரிங்களா.
2: வள்ளி
0: வளையல்.
2: வளையல்.
0: வளைத்தாள். ஒரு பாட்டு கேட்டுட்டு வரேன். தென்னாவட்டு திரைப்படத்திற்காக வரும் பாடல் இதோ.

நேரம் சரியா 4:47 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நான் உங்களோட ஆர்ஜி மாதிரிப்பாக்க மகேஷ்வை. ரொம்ப அழகாக வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, பட் கரெக்டாக தான் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா தான் அடுத்து கேள்விக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என் கூட பேச நினச்சா 2986-00038 மற்றும் ஒரு 2952-0555 வெளியூர் நிரலாக நீங்கள் இருந்தால் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து தொடர்பு கொண்டு நீங்கள் என் கூட பேசலாம். ஓகே, நிகழ்ச்சியில் நான் கேட்டது வள்ளி வாங்கிய வளையலை லலிதா வளைத்தாள். லலிதா வளைத்த வளையலை ரமா உருட்டினாள். இதான் நான் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் நீங்களும் இங்கூட பேசலாம். ஒரு பாடலை கேட்போம்.

0: cool.
1: நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி மாதர் பக்க மகேஸ்வரி.

தேயிலைத் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக்க அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்க அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபூர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நேக்தா பென்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

முனையும் நம்மிடம் எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஒரு தலைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நபர்களை வந்து கடந்து வந்திருப்போம், நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்திருப்போம். ஆனால் நம்மளுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தால் தான் அது வெற்றி அப்படின்றது இல்லாமல், சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்மளுடைய நாளையே வந்து ரொம்ப அழகாக்கும். பெரிய வெற்றிகள் இல்லாமலேயே வாழ்க்கையே அழகாக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அப்படின்றதான் இன்றைக்கோட தலைப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து காலையில் வந்து ஒரு நல்ல டீ கிடச்சிது அப்படின்னாலே அந்த நாள் முழுக்க வந்து அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்தபடியாக ஒரு நல்ல பாடல், பிடித்த பாடலை கேட்டோம்னாலே வந்து அன்றைக்கி போதுமானதாக இருக்கும். எதிர்பார்க்காத ஃபோன் கால், ரொம்ப வருஷம் கழித்து யாராவது ஒருத்தவங்க கால் பண்ணியிருப்பாங்க, அதுவே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைவானதாக இருக்கும். ரொம்ப நாளாக வெயிலில் போயிட்டு வந்து அப்படியே என்னடா அதுன்னு ஓஞ்சி போய் அப்படியே ட்ரெயினாக இருக்கிறப்போ ஒரு சின்ன மழை வாசனையாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கும், ஏன்பா தம்பி கலங்குறப்போ பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அழகாக்க பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கணும், பெரிய பெரிய வெற்றிகள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களே அழகாக்கும். அந்த மாதிரியான அழகான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில். என்னோட பதிவின் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணியும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 298-600-3-8 மற்றும் 295-205-54 அப்படின்ற ரெண்டு நம்பருக்கும் 044 அப்படின்ற இணைப்பு என்ன போட்டு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தனுஷ் திரைப்படத்திலிருந்து.

5:08 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில் நிறைய நபர்களை வந்து நம்பியிருப்போம். இந்த நபர் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து அழகாக்க போகிறாங்க, இந்த மாதிரியான வெற்றி வந்து நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக்கும் அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் சில நேரங்களில் அதெல்லாம் தேவையே கிடையாது, அவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் நமக்காக நான் இருக்கேன்னு சொல்கிற வார்த்தையாக இருக்கட்டும், நம்ம பேசுகிறதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த ஒரு வார்த்தையே வந்து போதுமானதாக இருக்கும் அந்த நாளை வந்து கடத்தி செல்கிறதுக்கு இல்லையா. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள்னு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் கூட உங்களோட வாழ்க்கைகளை அழகாக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டும் இருக்கீங்க, கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2986000038 மற்றும் 2952055544. இது தொடர்ந்து ஒரு நேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னா வந்து வணக்கம் மீனா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நேர் வந்து சொல்லியிருக்காங்க, காலையில் எழுந்ததும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே வந்து ரேடியோ கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், அதை கேட்டாலே அந்த நாள் வந்து ரொம்ப அழகாயிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் உங்கள் லைஃப்பில் இருக்க

0: இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களாவது ஏதாவது உங்களோட வாழ்க்கையை மாற்றதா சந்தோஷமா இருக்கா அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம். முதல் நேர் யாருங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க.
1: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். சொல்லுங்க சார். ஓகே, உங்க லைஃப்ல ரொம்ப சோகமா இருக்கும்பொழுதோ கஷ்டமா இருக்கும்பொழுதோ எந்த ஒரு விஷயம் உங்களுடைய மனநிலையை மாத்தும், எது உங்களை ஹாப்பியா வச்சுக்கும்?
1: அது எந்த விஷயம் ஹாப்பியா இருந்தா நம்ம வந்து அது எவ்வளவோ இருக்கும்போது என்னடா ரெண்டு இதை வந்து மாத்து மாடாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அப்படியே போன்ல வந்து திரைப்படத்துல உள்ள நகைச்சுவை காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம பார்த்தோம்னா அப்படியே நம்மளோட சோகம் போற அப்படியே காட்டுல கரைஞ்சு போறோம். ஒரு அஞ்சு ஏதாச்சும் ஒரு கையில பிடிச்சி வந்து பார்த்தோம்னா போயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து அப்படியே நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். ஒரு தியானம் மாதிரி பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லா அமைதியான கிடைக்கும்.
0: ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: நன்றி மேடம்.
0: இதெல்லாம் நம்ம தேடி போகிறது, பட் ஆனால் நம்ம தேடாமலே நம்ம கூட இருக்கும்போது சில சந்தோஷங்கள் வந்து இருக்கும். அது நம்மளுடைய நாட்களை வந்து அழகாக்கும். அது ஒருத்தவங்களுடைய காலாக இருக்கலாம், ஒரு மெசேஜாக இருக்கலாம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம், நம்ம எதிர்பாராத நேரத்தில் யாராவது நம்மளுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதா இருக்கலாம். இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா. நம்ம எப்பயோ யாருக்கோ கொடுத்த கடனை வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம கையில் சுத்தமாக காசு இல்லாத அன்னைக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வர அந்த ஒரு சின்ன மெசேஜாக இருக்கலாம், அது உங்களுடைய நாட்களையே வந்து ரொம்ப அழகாக மாற்றும். அந்த மாதிரியான சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா எங்களோட பகிர்ந்துக்கோங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பெரிய வெற்றிகள் அப்படின்றத தாண்டி சின்ன சின்ன வெற்றிகளே வந்து என்னை சந்தோஷமாக்கும், ஏன்னா அதுவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அழகாக்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்களை வணக்கம்.
2: அன்பு சகோதரி மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க
2: மேடம், தலைப்பு நல்லா சூப்பரா இருக்குது.

0: ரொம்ப அழகாக மாற்றும். அந்த மாதிரியான சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா எங்களோட பகிர்ந்துக்கோங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பெரிய வெற்றிகள் அப்படின்றத தாண்டி சின்ன சின்ன வெற்றிகளே வந்து என்னை சந்தோஷமாக்கும், ஏன்னா அதுவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அழகாக்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்களை வணக்கம்.
1: அன்பு சகோதரி மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க
1: மேடம். தலைப்பு நல்லா சூப்பரா இருக்குது.
0: சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி கேட்டுதான் இருக்கிறோம் மேடம். எனக்கு சோகமா இருக்க சொல்லி என்னோட மகள் தான் எனக்கு சின்ன சின்ன விஷயத்த சொல்லி அப்பா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லுவாங்க மேடம்.
0: ஓ, அது உங்களோட வாழ்க்கை அழகாக்கிடுன்னு சொல்றீங்களா?
1: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: சரி சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: தேங்க் யூ.
1: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் திருவான்மையூர் மீரா.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அழகா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க.
2: அதுதான்மா வேணும். கடவுளுக்கு நன்றி.
0: நன்றி. சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து எனக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துட்டு, அப்போ வந்து டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அடுப்புல எல்லாம் ஒண்ணும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என் பையனுக்கும் திடீர்னு ஜாண்டிஸ் மாதிரி வந்துச்சு. அதனால அவனும் படுத்துட்டான், நானும் படுத்துட்டேன். எங்க வீட்டுக்காரர் என்ன செய்வாரு, எங்களுக்கு வைத்தியம் பாப்பரா சமைச்சு கொடுப்பரா பாவம். இப்போ 8th வீட்டு அம்மா ஒரு மாசம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு மாசம் காலையில டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சப்பாத்தின்னு கொண்டு வந்து கொடுத்தான்.
0: அது போதுமா இருக்குல்ல? ஒருத்தவங்களோட அன்பை வந்து எப்படி வேணா நம்ம கிட்ட வெளிப்படுத்தலாம்.
2: அத வந்து இந்த அளவுக்கு ரொம்ப, நான் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மறக்கவே மாட்டேன், அந்த நன்றியே, அந்த அன்பை.
0: கரெக்ட். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. நம்ம நினைக்கலாம், ஏன்னா ஒருவேளை உணவு தானே அப்படின்னு. ஆனால் அந்த ஒருவேளை உணவை எழுந்து போய் செய்ய முடியாமல் ஒரு சூழல் இருக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து அவங்களால் மட்டுமே தான் அது மாதிரி உணர முடியும். அதே போல் உங்களோட லைஃப்லேயும் சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நேயர்களை வணக்கம். ஓகே, எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையை அழகாக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். பெரிய வெற்றிகள் தான் அழகாக்கணும், சுவாரஸ்யமாக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களே வந்து அழகாக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் என்னுடைய உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழ் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியின் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். 2 9 8 6 0 0 3 8 மற்றும் 2 9 5 2 0 5 5 4 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

12:26 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. பெரிய வெற்றிகள் இல்லாமலேயே வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் பேசிகிட்டே இருக்கோம். பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சமைச்ச சமையலை என் கணவர் என்னுடைய குழந்தைகள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, வீட்டு வேலைகள் அதிகம் செய்கிறோமே அப்படின்ற அந்த சோர்வே வந்து எனக்கு இருக்காது. உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தருகிறது என்று என்னுடைய தோழிகள் என்னிடம் சொல்லும்பொழுது என் வாழ்க்கை இன்னும் அழகாகிறது அப்படின்ற எண்ணம் தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை எப்போவுமே சந்தோஷமாக வச்சிருக்கேன், என்னுடைய குடும்பத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க,

0: ரெயின்போ நேயர்களுக்கு மாலை வணக்கம். ரெயின்போ மெடி நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க வளமுடன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக நேர் லைனில் காத்திருக்காங்க, யார் எங்கிட்ட பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் காம்பாத்து கணேசன் பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: அழமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேன். எனக்கு என்ன, சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க சார்.
1: அதாவதுங்க, நாங்களாம் ஆடு வளர்க்குறோமுங்க. அந்த குட்டியை பார்த்தீங்கன்னா அந்த தனியாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு அடைச்சி தனியாக பிடிச்சி அழைப்போம். அது தாயை விட்டு பிடிச்சி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காதை பிடிச்சி கடிச்சி வைக்கி, மூக்கை பிடிச்சி கடிச்சி வைக்கி. அதுக்கு பார்த்தாலுமே நமக்கு சந்தோஷம், சிரிப்பா, ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்குங்க.
0: அந்த நொடி வாழ்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்க. ஏன்னா சின்ன குட்டியை பாருங்க, அதுக்கு தாயை விட்டு பிடிச்சி போறோம்ன்றதுக்காக அது சேட்டை செய்யும் போது நமக்கு சிரிப்பு தன்னாலே வந்துருங்க. அது அடிக்கவோ இல்லை ஐயவோ நமக்கு தோணவே தோணாதுங்க. ரொம்ப பரவாயில்ல, இது ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது. நம்ம வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையோட சேர்ந்து வாழும்போது ரொம்ப நிம்மதியா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து.
0: சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச். பக்கம்
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் பா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
2: எனக்கு என்ன சந்தோஷமா கிடைக்கிறது வந்து என்னோட பேத்திங்க அப்புறம் தான் விளையாடுறது. அவங்கள்ட்ட வந்து குழந்தை மாதிரி பேசி, ஏன்னா குடும்பத்துல எவ்வளவு பேர் நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த சின்ன குழந்தைங்கிட்ட வந்து ஜாலியா பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரும். எப்பயுமே வந்து அவங்க ஸ்கூல்ல நடக்கிற மாதிரியே வந்து மிஸ் மாதிரி என்ன உட்கார வச்சு, நீ தான் வந்து ஸ்டூடெண்ட், நான் தான் மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு ஏந்திரி உட்காரு அப்படின்னு இங்கிலீஷ்லயே சொல்லுவாங்க. அது ஏந்திரிக்க முடியாதுன்னா ஏந்திரிச்சு உட்காருவேன் அப்படிலாம் இது பண்ணு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரிலாம் கொடுத்து வைக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களோட விளையாடுறது வந்து கொடுத்து வைக்கணும். அவங்க நம்மள வந்து மதிச்சு விளையாடுறாங்க பாருங்க,
0: மதிச்சு விளையாடுறாங்க பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து நிறைய நேயர்களோட பேசலாம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் பதிவு செய்யலாம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

5:35 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பெரிய வெற்றிகள் இல்லாமலேயே வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தோம். இப்போ சொன்னாங்க இல்லையா, உடம்பு சரியாமல் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சமைச்சு கொடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியோட சீண்டலாக இருக்கட்டும், இதுவே வந்து அன்றைக்கியோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுக்கு போதுமானதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பகிர்ந்துக்கோங்க. சில நேரங்களில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அது எவ்வளோ அந்த வாழ்க்கையை அது அழகாச்சு அப்படின்றது தெரியாது. அது இல்லாமல் போகும்பொழுது தான் நம்மளால் உணர முடியும் அந்த விஷயங்கள் தான் நம்மளை உயிர் வாழ வச்சுட்டு இருந்துச்சு அப்படின்றதே. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின் பொழுது அது போகும்பொழுது அதை போகாமல் பிடிக்க வேண்டியது பொறுப்பு. அது என்னுடைய குணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது உங்களை விட்டு கண்டிப்பாக போயிடும். அடுத்த நேரம் யாருங்கன்றதை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம், கால் பண்ணலாம். நேர்கள் தொடர்ந்து கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 295-2-0-5-5-4 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த நேர்களை வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க அதை பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: மேடம்
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க லைஃப் அழகாக்குறது அழகாக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எதை சொல்லுவீங்க?
1: என்ன விஷயங்கள்லாம், குடும்பத்தோட கொஞ்சம் அன்பா இருக்கிறது, உற்றார் உறவினர்களெல்லாம் நல்ல பாசத்தோட பழகிறது. மேடம்
0: சூப்பர் சார், சூப்பர், சிறப்பு. தேங்க்யூ ஃபார் காலிங். தேங்க்யூ. அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்க ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய குரலில், 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

5:42 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க. லைஃப்பில் பெரிய பெரிய வெற்றிகள் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரணமான விஷயங்களை உங்களோட வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பேசிகிட்டே இருக்கோம். நிறைய தொடர்ந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன வெற்றிகளே வந்து வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்னு மெசேஜ் பண்ணதை தொடர்ந்து ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு சின்ன காஃபி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி இது நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பூங்கொத்துகளும் அமைச்சிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, அடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோடய பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3 மற்றும் 295-205-54. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ராம் திரைப்படத்திலிருந்து.

0: 5:47 எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷமாகுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, கால் பண்ணிட்டு இருக்கீங்க. கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-38 மற்றும் 298-5205-54. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். கும்போணம் வாபராய் முகமது இக்பால்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன். எஃப்எம் மேடை என்ன சொல்றீங்க?
0: ஓகே. ஸோ பெரிய வெற்றிகள் தேவை அப்படின்றது கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய நாட்களை அழகாக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன?
1: பிறருக்கு உதவி பண்ணுறது தான் நம்ம சின்ன விஷயம் இருந்தாலும் அது நம்ம பெரிய விஷயமா தான் நம்ம நினைக்கணுங்க.
0: நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அந்த நாள் அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: ஆமாங்க, கண்டிப்பாக
0: சார். சிறப்பு சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டு வந்து யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னா அதுவே வந்து அந்த நாட்கள் அழகாக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆனால் இப்போ சொன்ன ஒரு விஷயம் முற்றிலுமே மாறுபட்டதாக இருக்கு இல்லையா? அன்னைக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் தான் அந்த நாளே நம்மளுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு. ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி கருத்துக்களை நீங்களும் பதிவு செய்யுங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. சீதாராமம் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைத்திருங்கள். தி எஃப்எம் ரெயின்போ 101.4.

101.4 இனி எல்லாமே தூள. ஐந்து மணி 53 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பெரிய பெரிய வெற்றிகள் நம்மளோட வாழ்க்கையை அழகாக்கணும், அந்த நாள் சந்தோஷமாக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட போதுமானதாக தான் இருக்கும் அந்த நாள் நகர்த்தி செல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பேசிகிட்டே இருந்தோம். ஏழுக்கிழந்த தேவா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்குள்ள நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து உள்ள பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய நேயர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு காலர் இருக்காங்க, யார் எங்கேருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். கண்டிப்பாக நிறைய இடங்களில் வந்து மழை பெய்யுது அப்படின்றது புரியுது. நிறைய இடத்துல வந்து நெட்ஒர்க் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கும், அதனால் சில நேயர்களுடைய கால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்றதுக்கு வந்து ரொம்பவே வருந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு அழகான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து பறவை ஒன்று அப்படின்ற ஒரு சூப்பரான சாங், அது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தான், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: গ্রামে দোল।
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறை நவீனப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சுகாதாரத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறித்து புதிய தலைமைச் செயலகத்தை சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டுவது தவறானது என்று திமுக கூறியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தவேக அரசுக்கு வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. மக்களின் குடியிருப்பு உரிமைக்காக போராடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவிலிருந்து கழிவுகள் கலக்கப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா கால்

0: முன்னேறி உள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜாய் ஆம்லப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: What's going on?

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கறக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இன்றைய ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த அழகான பாடல்களை கேட்க காத்துட்ருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து கேட்டிருக்காங்க, மழை திரைப்படத்திலிருந்து.

7:06 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் மயிலை பட்டாபி அவர்களுக்காக வீரா திரைப்படத்திலிருந்து மலைக்கோவில் வாசலிலே என்ற பாடல்.

7:13 ஆயாச்சும் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாடல் பழனி பாரதி ஐயப்பன் தாங்கலிலிருந்து விருப்ப பாடலாக கேட்கக்கூடிய பாடல் 3 பிறை திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாடல் மந்தவள்ளி விநாயகம் அவர்களுடைய விருப்ப பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

7:40 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழ் உங்கள் விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயரை எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் மேலப்பேடு தயாளன் அவர்களுக்காக, பம்பாய் திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே என்ற பாடல்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழே உங்களோட விருப்ப பாடல்களை பதிவிடுங்க. அடுத்தபடியாக பாடல் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.
1: ஐஸ்கிரீம் சிலையே

7:54 ஆகக்கூடிய இந்த நேரம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பாபு முள்ளக்காடிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து காதலினம் தேர்வு எழுதி என்ற பாடல். இதோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளுக்குள் 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில்துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தமிழக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு

0: நடைபெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ் கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூபர்க் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை பட்டம் வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான சென்னை அணியின் முதன்மை பயிற்சியாளராக ஜாகிர்கான் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Good evening, Chennai. Welcome to everyone tuned into the lovely radio sets at this hour of the day as the clock ticks away 8:57. It's time for some Western music by the Bay. Yes, music by the Bay is up for the next 55 minutes or so. And this is your RJ Annie giving you company until then. And happens to be a show which transmits to 102.8 FM Puducherry and 103. Coimbatore. Welcome to all of you and hope you all had a great weekend, and it's time for some great music out here. Shalala by Venga Boys coming up your way.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிறக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் தென்றல் திரைப்படத்திலிருந்து அடித்தோழி அடித்தோழி அடைக்காக்கும் அடைக்கோழி என்ற பாடல்.

9:06 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து ராசா ராசா என்ற பாடல், ஹரிச்சரன் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில்.

0: ரெயின்போ ரிவைன்.
1: பத்து மணி 21 நிமிடம், ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் முதல் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து. அடுத்தாத்து அம்பு சித்த பாத்தியலா என்ற பாடல் மற்றும் சக்கரம் திரைப்படத்திலிருந்து நீயே ஒரு நேரம் சொல்லு என்ற இரண்டு பாடல்கள்.
2: நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
3: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: பாத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வாள்?

தரகதான்

நேர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

ஆசை படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுருதா ஸ்ரீராம் குழுவினர். பாடல் ஏற்றியிருந்தார் வாலி, இசையமைத்திருந்தார் தேவா. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை கேட்பதற்கு முன் அன்பு நேயர்களை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க, இல்லை இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இதோ மனோ சித்ரா பாடியுள்ள பாடல் பிரைசோடன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ராஜாதி ராஜா படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பனைகளே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து பி உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை எஸ் ஏ ராஜ்குமார். இதோ இன்னிசையாய் பாடி வரும் இந்த பாடல் உங்களுக்காக.

ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏற்றி ஏறவன் இசையமைப்பில் காதலன் படத்திலிருந்து இந்த பாடல்.

விவித் பாரதி தமிழகம் 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் மனசுமை நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறீர்கள். அத்துடன் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசுமயங்கும் நிகழ்ச்சியை. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர்.

நேரம் இப்பொழுது 11:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் சித்ரா பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாம்பே படத்திலிருந்து இந்த பாடல். உணர்வுகள் என்று சொல்லும்போது அன்பை மட்டும் எப்படி விவரிக்காமல் இருக்க முடியும் உன் மீது?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிமேனன் ஸ்வரலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து. ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் உயிரே படத்திலிருந்து இந்த பூங்காற்று இசைக்கின்றது உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்று ஏ ரகுமான் இசையமைப்பில் ஜீன்ஸ் படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, 51 முத்துலட்சுமி என்ற நேயர் பாடலின் முதல்வரியை பதிவிட்டு ஒவ்வொரு பாடலும் அருமை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அடையாளம் விட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்த்துக்கள் என சொல்லியும், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து என்ற அன்பு நேயர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கின்றார். அவரைப் போலவே தியாகராய நகர் ராமா ரவி அவர்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். திருமணி அஸ்வினி நாகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து கோவனூர் கார்த்தி அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமை பாடல்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர் அவர்களும் இசையை ரசித்து

கொண்டே இருக்கிறாராம். அது போலவே புருஷபக்கம் சௌந்தரராஜன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்ற வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் அவர்கள் இதமான பாடல்களுடன் இணைந்திருப்போம். இரவு நேர பூபால ராகங்களுடன் இதயம் மகிழ செவிகள் குளிர இன்னிசை கேட்டிருப்போம். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் வானலில் மிதந்து வரும் தேனலை இனிக்க ரசிக்க 102.1 பண்பலை இணை என்று சொல்லி நன்றி என சொல்லியிருக்கின்ற அவர்களை தொடர்ந்து காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜின் அன்பு நேயரும் அழகான பதாகையுடன் வலம் வரும் மனசு மயங்கும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்ற அவர்களைப் போலவே திருவண்ணாமலை மாவட்டம் சந்திரசேகரன் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். பொன்னேரியிலிருந்து வேலு என்ற அன்பு நேயரும் இனிமையான பாடல்களை வழங்கும் ஆர்ஜி பீட்டர் அவர்களுக்கு இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். ஆனந்தபாபு என்ற அன்பு நேயரும் அவர்களைத் தொடர்ந்து புவனகிரி சுமதி பாபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயர் பதாகங்களை பதிவிட்டு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும் இனிய இரவு வணக்கம் மனசுமை நிகழ்ச்சி சிறப்புற தொடர வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இதோ சக்கரை நிலவே என தொடங்கும் பாடல். யூத் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. ஹரிஷ் ராகவேந்தர் குரலில் வைரமுத்து இயற்றி மணி சர்மா இசையில் யூத் படத்திலிருந்து இந்த பாடல் கேட்கலாமா?

இசையை ரசித்து கொண்டே பாடல்களை கேட்டு பதிவுகளை பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிறைவான பாடலாய் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் தாமரை ஏற்றி உன்னிகிருஷ்ணன் அரணி பாடியுள்ள பாடல் இது. இதோ வேறென்ன வேறென்ன வேண்டும் இசையை தவிர. மின்னலை படத்திலிருந்து இந்த பாடல் நிறைவான பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சிகள்.

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: மனசு மயங்கும்
1: நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவத் பாதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களை தொடர்ந்து காற்றின் மொழியும் நீங்காத ரீங்காரும் தூங்காத விழிகள் இன்னிசை இரவாக இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நியூஸ் ஆன் ஏர் வழியே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சியில் தொடக்கமாக காற்றின் மொழி ஒலிக்கவிருக்கின்றது.
2: காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் திசை மாறிய பறவைகள் படத்திலிருந்தும் அம்மன் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. அம்மன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினோடு பாடியுள்ள பாடல். பாடல் இசை ஸ்ரீ, பாடல் எழுதியவர் வாலி. திசை மாறிய பறவைகளிலிருந்தும் அம்மன் படத்திலிருந்தும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையிசையில் பக்தி பாடல்களில். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வலையபட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில். சரசி ருஹாசன பிரியே. புலியூர் துரைசாமி ஐயர் கீர்த்தனை. நாட்டு ராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் திருவிழா ஆர் ஜெய்சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வலையப்பட்டி ஏ ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம். இது நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கந்த குரு கவசம்

உனக்கொரு கோயில் ஐயன் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை.

காக்கட்டும் நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழுமனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே. மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி.

பாவத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

வில் உறையும் அருகுருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில்

பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். பொன்னிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன்.

புண்ணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பா.

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமுழு கருணையையும்

புறமும் ஒரு முருகனையே காண்பேன். அங்கிங்க நாதபடி எங்குமே முருகனப்பா, முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

0: தளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய ஸ்ரீ கந்த குரு கவசம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம். ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றது.